5:43 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அழகோடு அருள் கொஞ்சம் எனும் பாடலை கேட்கலாம். சோழமங்கலம் சகோதரிகள் குரலில்.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

0: என்னன்னு அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனத்துக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல.
1: ராஜா ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கூட. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமாக ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மேனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:02:45. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: பக்தி பாடல்கள் கேட்கலாம்.

வி ஸ்ரீபதி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:16. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஆளவற்றருளும் நிகரற்ற கருணையுமான எல்லாம் வல்ல இறைவனை அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் வாயிலாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இனி

0: அருள்மணி மாலை. இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மைய தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலைப் பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 பெசன்ட் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 3 பேர் காயமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா

இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. 102.3 FM. நேரம் 6:55.

இனி நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாடு. காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம். கடிதம் வாயிலாக நேயர்களாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலைகளில் வலம் வரும் நிகழ்ச்சி இது. காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம் விளையாட்டு நிகழ்ச்சி. 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 சின்ன சின்ன சிட்டுகள். இதில் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இதில் இந்த வார தலைப்பு அடுப்பில்லா உணவு சமையல், ஃபயர்லெஸ் குக்கிங். காலை 11 மணிக்கு மாதந்தோறும் பாரத பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்து கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மனதின் குரல் அதன் தமிழாக்கம் இடம்பெறும். பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 தமிழ் செய்திருக்கை. தொடர்ந்து ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி உரிய நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி இது. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திருக்கை, 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம், ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி. பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி. மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கை, 5:10 பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து பூந்தென்றல், மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, திரைப்படங்களில் வெளிவந்த பக்தி பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம். மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம். இரவு 7 மணிக்கு திரைகாணம், 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. தொடர்ந்து திரைகாணம், இன்றிரவு 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:53 இன்று ஒரு தகவல். இன்றிரவு 8 மணிக்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை மன் கி பாத்தின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். 8:35 நீ கூறினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இன்றிரவு 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும்.

0: நாம் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள்.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
3: நேரம் 7 மணி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: ஆமாம், இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்கான சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள், ரம்யமான பாடல்கள் எல்லாமே காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இப்போ நம்ம முதல்ல கேட்க போகிறது முன்னாள் பிரதமர் திரு பி வி நரசிம்மராவ் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. எழுதி வழங்கியவர் ஆர்ஜே கனிமொழி.
5: பாரத ரத்னா திரு பி வி நரசிம்மராவ் அவர்களின் பிறந்த நாள் சிற்றுரையை கேட்கலாம். நமது இந்திய நாட்டின் முன்னாள் பிரதமரும் இந்திய பொருளாதார வளர்ச்சியின் சிற்பியாகவும் கருதப்படும் நரசிம்மராவ் அவர்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்மைத்துவம் வாய்ந்தவர். 1991 நம்முடைய இந்திய நாட்டின் 9வது பாரத பிரதமராக திகழ்ந்தவர் பி வி நரசிம்மராவ் அவர்கள். 1921 June 28 ஆந்திராவின் வாரங்கல் மாவட்டத்தில் பிறந்தார் நரசிம்மராவ். ஐதராபாத்தின் உஸ்மானியா பல்கலைக்கழகம், பாம்பே பல்கலைக்கழகம் மற்றும் நாக்பூர் பல்கலைக்கழகங்களில் பயின்ற பெருமைக்குரியவர். வேளாண்மை துறையில் வல்லுநராகவும், வழக்கறிஞராகவும், அரசியல்வாதியாகவும், கலை இலக்கியம் மற்றும் இசை, திரைப்படம், நாடகம் உள்ளிட்டவற்றில் ஆர்வம் உடையவராகவும் திகழ்ந்தவர். பல மொழி பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர். இந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளில் கவிதைகள் பல எழுதியுள்ளார். அரசியல் விமர்சகரும் கூட. விஸ்வநாத சத்ய நாராயண என்பவர் எழுதிய வேமி படகலு என்ற தெலுங்கு நாவலை இந்தியில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். அதேபோல் சாகித்ய அகாடமி வெளியிட்ட ஹரிநாராயணன் அப்தேவின் பான் லஷ்த் கைடோ என்ற தெலுங்கு நூலை இந்தியில் மொழிபெயர்த்துள்ளார். இது மட்டுமல்லாமல் கதைகள், நாவல்கள் ஆகியவற்றை மராத்தி, தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். 1962 to 1964 சட்டம் மற்றும் தகவல் துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார். 1964 சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறை அமைச்சராகவும், 1971 ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். பின்னர் காங்கிரஸ் குழுவின் பொதுச் செயலாளராகவும், 1975 to 1976 தெலுங்கு அகாடமியின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவும், மக்களவை உறுப்பினராகவும், அமைச்சராகவும் மாறி மாறி அரசியலில் தன் வாழ்நாள் கவனத்தை செலுத்தி வந்தார் நரசிம்மராவ். பல மாநாடுகளுக்கு சென்று உரையாற்றிய பெருமைக்குரியவர். 1980 வெளியுறவுத்துறை அமைச்சராகவும், 1984 உள்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும், 1985 மனிதவள மேம்பாட்டு அமைச்சராகவும் பொறுப்பேற்று செயல்பட்டார். 1982 நடைபெற்ற வளைகுடா போரின் போது நடந்த கூட்டுச்சேரா இயக்கம், 1982 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் தலைமையில் நடந்த உச்சி மாநாடு ஆகியவற்றின் தலைவராகவும் பங்கேற்று சிறப்பித்துள்ளார். அமெரிக்கா, ரஷ்யா, சோவியத் யூனியன், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஈரான், வியட்நாம், கயனா, பாலஸ்தீனம், காமன்வெல்த் ஆகிய நாடுகளுடன் நட்புறவு கொண்டு பல உள்நாட்டு சிக்கல்களுக்கும் வெளிநாட்டு சிக்கல்களுக்கும்

0: தீர்வு கண்டுள்ளார். இவர் 1938 உப்பு சத்தியாகிரகம், 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கேற்ற பெருமைக்குரியவர். இவரது முதல் சட்டமன்ற பயணம் 1957 மந்தானி சட்டசபை தொகுதியில் தொடங்கியது. 1967 ஆந்திராவின் கல்வித்துறை அமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றிய பெருமைக்குரியவர். இவர் பிரதமராக பொறுப்பேற்ற போது நாட்டின் பொருளாதார நிலை மிகவும் மோசமானதாக இருந்தது. அறிவினம் சேர் என்ற பழமொழிக்கேற்ப பொருளாதார வல்லுநர்களை தன்னுடன் சேர்த்து மதிநுட்ப ஆலோசனைகளை பெற்று சந்தை பொருளாதார முறைகளை செயல்படுத்தி உலகமயமாக்கல் கொள்கைக்கு பல சீர்திருத்தங்களை செய்தவர் இவர் என்று சொல்லலாம். இவ்வாறான பல செயல்களுக்கும் போற்றுதலுக்கும் உரிய பண்பாளர் பாரத ரத்னா பி வி நரசிம்மராவ் அவர்களின் பெருமைகளை நினைவுபடுத்தும் விதமாக அவரின் பிறந்த நாளை போற்றுவோம், வணங்குவோம்.
1: நாம் கேட்டது முன்னாள் பிரதமர் திரு பி வி நரசிம்மராவ் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. எழுதி வழங்கியவர் ஆர்ஜே கனிமொழி அவர்கள்.

நேர்களே, திரைப்படங்களில் எத்தனையோ கலைஞர்கள் நம் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கின்றனர். அவர்களில் சிலர் நம் மனதுக்கு மிகவும் நெருக்கமாகவும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதரில் ஒருவர் திரைப்பட இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர், இப்படி பன்முக திறன் கொண்ட திரு பாக்யராஜ் அவர்கள். திரைப்படங்கள் வாயிலாக சமூகத்திற்கு, குறிப்பாக குடும்பத்திற்கு யதார்த்தமான கதாபாத்திரங்கள் மூலமாக பல நல்ல விஷயங்களை கொண்டு சேர்த்தவர். இவர் ஒரு திரைப்படத்தில் சின்ன வேடம் ஏற்றிருந்தாலும் கூட அது நம் மனதில் எப்போதும் நிலைத்திருக்கும். குறிப்பாக விதி, நான் சிகப்பு மனிதன் போன்ற படங்களை கூறலாம். சமீபத்தில் மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் பாசத்திற்குரிய சீடர் திரு எம்ஜிஆர் அவர்களால் தம் கலையுலக வாரிசு பாக்யராஜ் என்று பாராட்டு பெற்ற எளிமையான மனிதர் இவர். இப்படி நிறைய இவரை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட மனிதர் இன்று நம்முடையே இல்லை என்றாலும் அவர் தந்த திரைப்படங்கள் வாயிலாக நம் மனதில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார், இருப்பார் அல்லவா?

0: என் ரத்தத்தின் ரத்தமே படத்திற்காக புலமை பெற்றவர்களில் சங்கர் கணேஷ் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்வளவு பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
2: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இனி தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் பயனடையும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நாடாப்பிரபு கெம்பேகவுடாவின் 517th பிறந்த தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கர்நாடகா தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். கெம்பேகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 500 பிறகும் மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். கெம்பேகவுடா கட்டமைத்த ஏரி அப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு போன்ற அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ரோஜி கேமன் நகரில் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேசிய தின பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையுடன் 2 இந்திய கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாகவும் இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்னணு சாதனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,750 ரூபாய் மதிப்பிலான 2 முக்கிய மின்னணு சாதன உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அவை உள்நாட்டிலேயே உற்பத்தி மதிப்பு 40,000 ரூபாயை எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தில்லி, லக்னோ, வாரணாசி, பட்னா, சிலிகுரி இடையே புல்லட் ரயில் போக்குவரத்திற்கான வழித்தடம் அமைப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் சுகாதார சேவைகள் மேம்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மரபணு இந்தியா இயக்கத்தின் கீழ் 10,000 அதிகமான தனிநபர்களிடமிருந்து மரபணு சார்ந்த தரவுகள் சேகரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கூறினார். நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கு மரபணு சார்ந்த தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குஜராத் மாநிலத்தில் உள்ள 70 மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். காந்திநகரில் திரு அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண் குழந்தை

0: பள்ளிகளின் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு 4 கிராமங்களிலும் புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராமப்புற பகுதிகளில் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் 2 கால்நடைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் குடும்ப சுகாதார பராமரிப்பு கண்காணிப்பு திட்டத்தை திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும்

0: கட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தில்லியில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய தனியார் பயிற்சி மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில், மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் வகையிலும் தேவையான ஒழுங்குமுறை விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து ஒழுங்குமுறை விதிகளையும் ஒரு மாத காலத்திற்குள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த தவறிய பயிற்சி மையங்கள் மீது மாணவர்கள் புகாரளிக்க முன்வர வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் அஹிரௌலி பஜார் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ சிகிச்சைக்காக கோரக்பூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயரமான சம்பவம் காரணமாக 68,900 பேர் மாயமாகி உள்ளதாகவும், கட்டிட இடிபாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகிறது. அந்நாட்டு ராணுவம், தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் போதிய தயார் நிலையில் இல்லாத காரணத்தால் மீட்பு நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் 3 நாட்களுக்கு முன்பு 7.2 மற்றும் 7.5 என்ற ரிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம், மேகாலயா, சிக்கிம் மற்றும் இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, விதர்பா, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் கேயி பன்னியார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 102.3

0: அன்னை வயல் படத்திற்காக பழனிபாதி அவர்களில் சிற்பி இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகுல பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்பு தான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து.
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப இனிமையான ஒரு விஷயம் இல்லையா? அறியாமையினால் அதை வந்து சில சமயம் வந்து நம்மளே வந்து அதை நம்ம வீணாக்கிக்க கூடாது அப்படின்றாங்க. உழைப்பு அப்படிங்கிறது உடலை வலிமையாக்கும், துன்பங்கள் வந்து மனதை வலிமையாக்கும். இன்பமும் துன்பமும் நாணயத்தோடு இரண்டு பக்கங்கள் போல, ஒன்றுக்கு பின்னால் ஒன்று எப்போதுமே இருக்கும், அதை நம் தவிர்க்க முடியாது என்று சொல்கிறார். மகிழ்ச்சிக்கு காரணம் விரும்பியது கிடைப்பதும் செய்வதும் அல்ல, கிடைத்ததை செய்வதும் விரும்புவதும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட விழிப்பாகவும் பொறுப்பாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டால் பிறர் நம்மை திருத்தும் நிலை வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று கேட்போம்.

0: வால்டர் வெற்றிவேல் படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

நேரம் 7:46. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம வந்து வாழ்வில் வள்ளுவம் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற குறள் என்ன அப்படின்னா, அடக்கமுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து குறள் வரிசை எண் 123. அதாவது, செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவருந்தாற்றின் அடங்கப்பெறின். இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்பவரின் பண்பை உணர்ந்து பாராட்டுகள் குவியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்தாற்றின் அடங்கப்பெறின். அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்பவரின் பண்பை உணர்ந்து பாராட்டுகள் குவியும். கேட்டது வாழ்வில் வள்ளுவம். அடக்கமுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து 3வது குறள் கேட்டோம்.

0: வீரா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடிய பாடலை கேட்டும் வாலின் வரிகளுக்கு இசை இளையராஜா.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
2: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
3: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இத கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
3: அது சரி.

0: வாய்மையை வெல்லும் படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை கேட்டும் நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ்

0: தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 8:02.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கும் மாதிரி இன்றைக்கும் அழகான பாடல்கள் உங்களது விருப்பமாக நம்முடைய நிகழ்ச்சியில் ஒலிவலம் வரப்போகிறது. எப்போவுமே வந்து இது உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நிகழ்ச்சி அப்படின்னு தெரியும். இன்றைக்கி யாருடைய விருப்பத்தில் எல்லாம் பாடல்கள் வர இருக்கிறது அதுவும் தெரிஞ்சுக்கணும் இல்லை.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பத்தில் யாருடைய விருப்பத்தில் என்னென்ன பாடல்கள் எல்லாரும் காத்துட்ருப்பீங்க, அதுவும் வந்து எனக்கு விடுமுறை நாள் ஆகையினால எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் அமைதியாக நிதானமாக நம்ம பேர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கூட ஒரு வாட்டி கேட்டு ரசிச்சுக்கலாம் இல்லை வானொலி வழியாக. சரி, இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியின் முதல் பாடல் பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா ஆசிரியர் நகர் தமிழினி இமை தருண் நட்சத்திரா அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள் சாய்ராம் நகர் சங்கரநாராயணன் ஹேமலதா திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி புரிசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன் மேல் ஆவதம் பார்த்திபன் ஜெயவேலு சென்னை 18 சார்ந்த ஜேசிடி விஜய் ரவிகாரன் வீரச்சோழ வீரராகவன் இவர்களுடைய விருப்பத்தில் முதல் பாடலாக மான்ஸ்டர் திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் பாடியிருக்க கார்த்திக் நேஹா இயற்றியிருக்க ஜஸ்டின் பிரபாகரின் இசையமைப்பில் இதோ

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நேரம் 8:10:20 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோடு அடுத்து யாருடைய விருப்பத்தில் பாடல் இடம்பெறுகிறது? ஜமாலியா ஹவுசிங் போர்டு, ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபூ, பர்வீன் பானு, ஹசினா ஹயத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா,

தஸ்வியா கௌசர், நஃபீஸா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா, பெரம்பூர் எம்ஹெச் ரோடு, ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய், கரூர் தாண்டோண்டிமலை, ஜீவாநகர் செல்வராஜ், பெரியநாயகி ஜோஷிகாஸ்ரீ, கிரீஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவெற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, சென்னை சோளமேடு, பழனிவேல், தலை ஞாயிறு, ராஜா முகமது, அறகண்டநல்லூர், நாராயணன், நாமக்கல் மணி, இவர்களது விருப்பத்தில் பொன்னியின் செல்வன் 2 இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறுகிறது. பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, சக்தி ஸ்ரீ கோபாலன், இளங்கோ கிருஷ்ணன் இயற்றியிருக்கும் பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணி.

0: அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: தொடரும் பாடல் பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மண்ணடி பஷீர் அகமது, குளப்பாக்கம் கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகாஸ்ரீ, கதிர்வேலன், அயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனு வித்யா, சபரீஷ், மாதவரம், சீதாபதி திரு, சேகர், விஜயகுமாரி, இவர்களது விருப்பத்தில் நாம் கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்றிருக்கிற திரைப்படம் ஜெகமே தந்திரம். இதில் தனுஷ், சந்தோஷ் நாராயண், தி இவர்கள் இணைந்து பாடியிருக்க, விவேக் இயற்றியிருக்க, சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையில்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நேயர்கள் எல்லாருமே வந்து உங்கள் விருப்பம், இது வந்து நம்முடைய நேயர்கள் கடிதங்கள் வாயிலாக விரும்பி கேட்ட பாடல்கள். விரும்பி கேட்டவர்கள் மட்டும் கிடையாது.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நேயர்கள் எல்லாருமே வந்து உங்கள் விருப்பம். இது வந்து நம்முடைய நேயர்கள் கடிதங்கள் வாயிலாக விரும்பி கேட்ட பாடல்கள். விரும்பி கேட்டவர்கள் மட்டும் கிடையாது, நாம் கேட்டுட்ருக்கோம்ல அவங்களுக்கும் கூட ஒரு சுகமான அனுபவம் தான். அதுவும் சமீபத்தில், மிக சமீபத்தில் வெளிவந்த பாடல்களை கேட்பது, இல்லை என்றால் அதற்கு சற்று முன்னர் வந்த திரைப்பட பாடல்கள்லாம் கேட்பது அப்படின்றதும் ஒரு தனி விதமான ஒரு அனுபவம் இல்லையா? அந்த வரிசையில் அடுத்தது நம்முடைய உங்கள் விருப்பத்தின் விருப்பமாக யாருடைய விருப்ப பாடல் இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், காஞ்சிபுரம் தாயார் குளம் தெரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணுப்பிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொருக்காத்தூர் பாரி, வள்ளல், மாலதி, இவர்களுடைய விருப்பத்தில் நாம் கேட்க இருக்கிற பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கதிர்வேலன் காதல். இந்த திரைப்படத்திலிருந்து ஆலாப் ராஜு பாடியிருக்க, யுகபாரதி இயற்றியிருக்க, ஹாரிஸ் ஜெயராஜின் இசையமைப்பில்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:30.
2: உங்கள் விருப்பம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையா

மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், மீரா வெங்கட்ராமன், சோமசுந்தர பிரபு இவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் மீண்டும் வந்து நமக்கு நம்மளை வரவேற்றிருக்காங்க. அதுக்கடுத்தது மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அமைதியான ஞாயிறு வேலையில் செவிக்கு விருந்து, வேலை இருக்குது இருந்தாலும் செவிக்கு விருந்தும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு மிக நீண்ட பதிவை கொடுத்துருக்காங்க. பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, பெங்களூர் சீமை பனிக்காற்று பொங்க கடல் அலை தாலாட்டி புது மெட்டமைக்கிறது, விவித் பாரதி தமிழ் வானொலியின் மலர காத்திருக்கும் ரோஜா முட்டுக்கள், தேன் கலந்த அறிவிப்பாளரின் குரல் சர்க்கரையுடன் தித்திப்பு நினைவுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறது, கொள்ளை போன என் இளை இசை மனசு விவித் பாரதி தமிழ் வானொலி நொடி பொழுது நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சியுடன் காணிக்கையாக தந்துவிட்டது அப்படின்னு சொல்லி இன்னும் கூட கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து அன்பு ராணி அவங்க வந்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஸ்பெஷல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் அவங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி இன்றைய தினம் வாழ்த்துக்கள்னு பலருடைய பெயரையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது தவிர என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய கடிதங்கள் அனுப்ப உள்ளதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வாழ்த்துக்கள் சொன்னதோட திரைப்பட பாடல்கள் ஒன்றை ஒன்று மிஞ்சும் வகையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அவங்க வந்து வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி, அதே மாதிரி சாந்தி ரமேஷ் இவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி ஒரு நல்ல மெசேஜ் அனுப்பியிருக்காங்க நமக்கு. இப்பொழுது நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி. உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் காற்றம்பாக்கம் தேவராஜ் வரதராஜ் அமரம்பேடு பழனிவேல் ஜீவரத்தினம் சேத்துப்பட்டு மூர்த்தி மோகன சுந்தர வடிவேல் மலைப்பட்டு ஆனந்தன் விஜயா படப்பை பராங்குசன் நெடுமாறன் புஷ்பகிரி கோவிந்தராஜ் சிகாமணி ஒஞ்சுவாஞ்சேரி தயாளமூர்த்தி சாந்தி செல்லப்பன் சேரப்பனஞ்சேரி மோகன் இந்திரா செஞ்சியம்மாள் மதுரை சந்தப்பேட்டை வெங்கடேஷ் பாபு கீர்த்திகா சுரேஷ் இவங்கெல்லாம் ஒரு விருப்பம் நமக்கு சொல்லியிருக்காங்க. எந்த விருப்ப பாடலை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்தார் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் இசையமைப்பில் ஆதித்யா மற்றும் பாத்ரா ரஜின் இணைந்து பாடியிருக்க ஏகாதேசி இவங்க இயற்றியிருக்கிற இந்த பாடல் இதோ.

0: நம்முடைய நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். அதாவது இன்னைக்கு 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், இதில் வந்து ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியாக நாள்தோறும் உங்களுக்காக வளம் வந்துட்டுருக்கு. இன்றைக்கும் அது மாதிரி ஒரு சின்ன விளையாட்டு நிகழ்ச்சி தான் காத்துட்ருக்கு. நீங்கள் அதில் பங்கேற்கணும்னா 2 எண்கள் இருக்குது நீங்கள் பங்கேற்பதற்கு, தொலைபேசி எண்கள். அதில் ஒரு எண் ஆண் நேயர்களுக்கும் அடுத்த எண் பெண் நேயர்களுக்குமாக நாம் பிரித்து வழங்கியிருக்கோம். அதில் முதல் எண் 2952 0853, இது ஆண் நேயர்கள் பங்கேற்க வேண்டிய தொலைபேசி எண். அடுத்த எண் 2838 9871, இது பெண் நேயர்கள் பங்கேற்க வேண்டிய தொலைபேசி எண்கள். மீண்டும் சொல்கிறோம், 2952 0853 இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், 2838 9871 இதில் வந்து பெண் நேயர்களும் பங்கேற்கலாம். முன்னாடி 044 இந்த எண்ணை இணைச்சு நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இது வந்து எல்லா நேயர்களுக்கும் ஒரு பங்கேற்கும் விதமாக அமையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தொலைபேசி எண்களை நாம் இப்படி பிரித்து கொடுத்துருக்கோம். நிச்சயமாக நம்முடைய நேயர்கள் அனைவருமே வந்து இதுக்கு நமக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருவீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் நெல்லை மூலக்கரைப்பட்டி. ராஜு, நம்பி, தேவேந்திரன், பொள்ளாச்சி, கொண்டே கவுண்டன் பாளையம், முத்துக்குமார், சேலம், சின்ன கிருஷ்ணாபுரம், நல்ல தம்பி, நெல்லை, மேலச்சவல், மாமூது மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர், ராமசாமி, கொடுங்கால், கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர், சீமாட்டி ராஜா, கர்நாடக மாநிலம், சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த்,

மன்வித், ஆரணி, பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர், ரஞ்சித், குருதயாள் இவர்களுக்காக அடுத்து வருகிற பாடல் ராதேஷ்யாம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் சத்யபிரகாஷ், இயற்றியிருப்பவர் கார்கி, இசை ஜஸ்டின் பிரபாகர்.

சரஸ்வதி நகர், இருதயமேரி, காரைக்குடி, கனகவல்லி, நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம், நாராயணன், புழல், ஓம் பிரகாஷ், இவர்களுக்காக நாம் கேட்க இருக்கிற பாடல் என்ன பாடல் அப்படின்னா, என்ன சொல்ல போகிறாய் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறுகிறது. இந்த பாடலை பாடியிருப்பது அனிருத் ரவிச்சந்தர், இசை விவேக் மர்வின், இயற்றியிருப்பது அறிவு.

அடுத்த பாடல் மானாம்பதி மனோகரன் ராஜசேகரன் உத்திரமேரூர் அகிலன் நிர்மல்குமார் வாலாஜாபாத் முனியாண்டி கௌரி திருப்புக்குழி விஜயகுமார் சாந்தி கருகம்பத்தூர் எத்திராஜ் சரஸ்வதி சிருங்குளத்தூர்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு நாம் கேட்கறதற்கு முன்னாடி நம்முடைய நேயர்களுடைய பதிவுகள் சிலதை பார்த்துட்டு வந்துடலாம். பாபு முள்ளக்காடு அவங்க வெரி குட் மார்னிங் கன்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆரணி, பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி அவங்க வந்து நம்ம வழங்க வந்திருக்கிற ஆர்ஜேவை வந்து வருக வருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, இனிப்பான காலை வணக்கம்னு ஸ்வீட்டெல்லாம் நமக்கு அனுப்பியிருக்காங்க. எல்லாம் போஸ்டரில் தாங்க. அதுக்கடுத்தது சென்னை சிவராம் நாகராஜன் அவங்க வந்து நமக்கு ஒரு போஸ்டர் சின்ன கடவுள் இது வச்சு அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சி வந்து நான் கேட்டுட்ருக்கேன், ஆவலாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆரணி தேவன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி, கலக்கத்தில் கலக்கல் அரங்கம், நான் வர விருப்பமில்லை, ஆனால் இதில் பேசும் நேயர்கள் மதியம் மாலை இரவு நிகழ்ச்சிகளில் அனுமதிக்கக்கூடாது. இல்லை, இங்கே அவங்க வரக்கூடாது, அனுமதிக்கக்கூடாதுன்றது கிடையாது, அவங்களாகவே வரக்கூடாது, அவ்வளோதான். சரியா? முகமது மியான், இனிய வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு அழகாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. மயிலை பட்டாபி 240 கடிதங்கள் நமக்கு அனுப்ப இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க மகிழ்ச்சியாக நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்கள், சலோமே சலாமி, இந்த பாடல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகிறாய் படத்திலிருந்து பாடல் மிக அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நிலையத்தில் நேரம் 8:53.
2: விவித் பாரதி தமிழோடு உங்களோடு இணைந்திருப்பது ஆர்ஜே ஜெய ராமலட்சுமி.
1: இன்றைய கலக்கல் அரங்கம் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே பங்கேற்கலாம். எப்போது? 9 மணியிலிருந்து. சரியா? 2952-0853 இது வந்து ஆண் நேயர்கள் பங்கேற்பதற்கான தொலைபேசி எண். 2838-9871 இது பெண் நேயர்கள் பங்கேற்பதற்கான தொலைபேசி எண். முன்னாடி 044 இந்த எண்ணையும் இணைத்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக இப்படி நாம் பிரித்து எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, எல்லோருக்குமான, அதாவது இருபாலருக்கும் சம வாய்ப்பு அளிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாம் இப்படி பிரித்து உங்களுக்காக வழங்கிட்டுருக்கோம். நம்முடைய நேயர்கள் எல்லாருமே இதுக்கு அழகாக ஒத்துழைப்பு நல்குவீங்க அப்படின்னு நாம் நம்புகிறோம். நிலையத்தில் நேரம் 8:54.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

நம்முடைய இன்றைய உங்கள் விருப்பத்தை நிறைவு செய்ய வருகிற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நம்முடைய அன்பு நேயர்கள் குறுக்காத்தூர் ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ், கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யாறு, அண்ணாமலை, வாசுகி, தணிகைவேல், காயத்ரி, சஞ்சனா, ரட்சன், ஆரணி, மாமண்டூர், திருநாவுக்கரசு, கலாவதி, கோபி, சுமதி, யோகானந்தன், வடமணப்பாக்கம், புவனேஷ், பாவனா, லட்சுன், அகிலன், அபிநயா, முருகன், ஞானப்பிரகாசம், ரேகா, திருவாரூர், லதா, கிருஷ்ணன், பாவனா, சோழிங்கநல்லூர், சுமதி, தருண் குமார், சென்னை, லட்சுமி, நரசிம்மராஜா, உமிகா ஸ்ரீ, பவிஷா ஸ்ரீ, இவர்களுக்காக மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர், நகுல், அபயங்கர், கேஷவ் இவங்கள்லாம் இணைஞ்சு பாடியிருக்க, மிர்ச்சி விஜய் இயற்றியிருக்க, ஹிப் ஹாப் தமிழா இசையமைத்திருக்க நாமளும் கேட்டுருவோமா?

0: கேட்ட இந்த பாடலோடு இன்றைய உங்கள் விருப்பம் இனிதே நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நேரம் 8:59:45. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம் இடம்பெறும்.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர்

0: காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்கு மோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 9:02.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
1: கலக்கல் அரங்கம். இதில் வந்து நம்முடைய நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப விருப்பமாக பங்கேற்பாங்க. அதுவும் காலையிலேயே கடகடன்னு ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். இன்றைக்கும் அது மாதிரியான சுறுசுறுப்பான ஒரு சொல் சம்மந்தப்பட்ட, அதாவது சொல் விளையாட்டுன்னு கூட வச்சுக்கலாம், அதுதான் நாம் இன்றைக்கி வழங்க போகிறோம் உங்களுக்காக. நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா சின்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எண் வந்து ஆண் நேயர்களுக்கும் மற்றொரு எண் வந்து பெண் நேயர்களுக்குமாக நாம் ஒதுக்கியிருக்கோம். ஆண் நேயர்களுக்கு 2952 5853, பெண் நேயர்களுக்கு 2838 9871. அந்த முதல் எண்ணில் ஆண் நேயர்களும் இரண்டாவது எண்ணில் பெண் நேயர்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். சரியா, இப்போது நம்ம என்ன செய்யலாம், என்றைக்குமே வந்து நேராக நிகழ்ச்சியில் நம்ம ஆரம்பிச்சுருவோம். இன்றைக்கி ஒரு பாடலோடு நாம் இன்றைய நிகழ்ச்சியை துவக்கலாம். இயக்குனர் கே பாக்யராஜ் இயற்றியிருக்கும் ஒரு பாடல், ஒரு படம், அந்த படத்திலிருந்து ஒரு பாடலோட இன்றைய கலக்கலரங்கம் நிகழ்ச்சியை நாம் துவங்குகிறோம். சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இடம்பெறுகிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் உன்னிகிருஷ்ணன், அனுஷ்கா, அனுராதா ஸ்ரீராம், ஆர் வி உதயா. இயற்றியிருக்கும் பாடலுக்கு இசை தேவா. இதோ இந்த பாடலை இன்று நாம் நிச்சயமாக இந்த பாடலோடு ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த நிகழ்ச்சியே ஒரு முழுமை பெறும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.

0: நம்முடைய நேயர்கள் எல்லாருமே வந்து இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கலக்கலாங்கத்தில் அவளோடு காத்துட்ருக்கீங்க. நீங்களும் பங்கேற்கலாம். 2952 0853 இந்த எண் ஆண் நேயர்களுக்காகவும், 2838 9871 இந்த எண் பெண் நேயர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 0444 இந்த முன் இணைப்பு எண்ணையும் இணைத்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும். நேரம் 9:10.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர், அதுக்கு முன்னாடி நாம் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு சொல் விளையாட்டாக விளையாட போகிறோம். அதாவது எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 2 வார்த்தைகள், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 2 வார்த்தைகள். இப்போது என்ன ஆகும்னா, ஒரு வார்த்தை முதல்ல சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தையோடு முதல்ல ஒரு எழுத்து சேர்த்தோம்னா இன்னொரு வார்த்தை வரும். திருப்பியும் சொல்கிறேன், முதல்ல ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில் நீங்கள் இன்னொரு எழுத்து சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆரம்பத்தில் அது இன்னொரு வார்த்தையை கொடுக்கும். இப்படி தாங்க 2 வார்த்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அதான் நிகழ்ச்சி, அதான் விளையாட்டு. நம்முடைய நேயர்கள் வாங்க, உங்களுக்கு முதல் வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அது என்ன மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா, நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் முதல் நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி.

0: தமிழ் கலாமா, எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லணும்ல. அரக்கோணம். அம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ஈஸியா தான் சொல்லணுமா? எங்க நம்ம நிகழ்ச்சியில வர்றது எல்லாமே ஈஸி தாங்க, ரொம்ப ஈஸி தாங்க, ஒன்றும் வருத்தப்படாதீங்க, சரியா? அதாவது இப்போ நான் இப்போ முதல்ல ஒரு வார்த்தை சொல்கிறேன், பார்த்தீங்க, சொல்லணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அது வந்து ஒரு இரண்டு எழுத்து வார்த்தை, முதல் குழு. நான் இப்போ வந்து முதல் வார்த்தையை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அது ஒரு இரண்டு எழுத்து வார்த்தை. மீனுக்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டு, நிறையதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருந்தாலும் மீன் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு இந்த வார்த்தை ஞாபகம் வரும். இது முதல் வார்த்தை, சரியா? இரண்டாவது வார்த்தை வந்து வருத்தம். இதற்கு இன்னொரு பெயர் வருத்தம். இதற்கு இன்னொரு பெயர் பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அதாவது நம்ம டக்குன்னு கேட்கும்போது உங்களுக்கு வரல, ஆனால் நீங்கள் இந்த ஃபோனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள். சரியாம்மா, நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், யார் பேசுகிறீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் கேட்டிங்களா?
1: கண்ணு சொல்லலாம், கண்.
0: கொஞ்சம் நல்லா யோசிங்களேன், அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போது நான் வந்து ரெண்டு வார்த்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன்ல. நான் இன்னும் கொஞ்சம் வேணா உங்களுக்கு சொல்லட்டுமா? இப்போ மீன் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், எதை வச்சு கிடைக்கும்? மீன் நான் இவ்வளவுதான், இதுக்கு மேல சொல்ல முடியாது. மீன் எதால, மீன் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும் முதல்ல? வந்துருச்சா, வெரி குட். இப்போ அடுத்த வார்த்தை வலை கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல நீங்க, அவ்வளவுதாங்க. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? அதாவது மீனுக்கும் இதற்கும் சம்பந்தம்னு சொன்னோம், அது வந்து வலை. கவலை, வலையோட ஒரே ஒரு எழுத்தை சேர்த்தோம்னா கவலை, அவ்வளவுதான். சூப்பர்,
1: நன்றி.
0: நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம்
0: மேடம். புஷ்பலதா அம்மா, சரி, உங்களுக்கான வார்த்தையை சொல்லலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: இது வந்து நாம் அணிகிற உடை.
2: அணிகிற உடை,
0: இது மூன்று எழுத்து வார்த்தை. அணிகிற உடை மூன்று எழுத்து வார்த்தை, இதுதான் முதல், சரியா? இரண்டாவது வந்து அலட்சியம், கவனமின்மை அப்படின்னு சொல்லலாம். நான்கு எழுத்து வார்த்தை. இப்போ திருப்பியும் நான் சொல்றேன், ஒரு உடை, இது மூன்று எழுத்து வார்த்தை, சரியா? அடுத்தது அந்த மூன்று எழுத்து வார்த்தையோட முதல்ல ஒரு எழுத்தை சேர்க்கணும், அதுதான் நமக்கு இன்னைக்கு கண்டிஷன். அந்த எழுத்தை மூன்று
2: எழுத்து
0: சொல்லுங்க, நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் இப்ப அடுத்த வார்த்தை எப்படி சொல்லியிருக்கேன்னு பாத்துக்குங்க. அலட்சியம், கவனமின்மை அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
2: ஒரு எழுத்து மட்டும் அதுல
0: சேர்க்கணும், கரெக்ட். இப்போ நாம உடைய வந்து சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வார்த்தையை கண்டுபிடிச்சிடலாம்.
2: புடவை வராதா மேடம்?
0: வராது. மூன்று எழுத்து வார்த்தை, முதல் வார்த்தை மூன்று எழுத்து வார்த்தை, ஒரு உடை, அடுத்த வார்த்தை நான்கு எழுத்து வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா அலட்சியம், கவனமின்மை. பரவாயில்லம்மா, சுலபம், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், பரவாயில்ல, நன்றி. வணக்கம், விவித் பாரதி
1: தமிழ். ஹரி.
0: ஹரி சார் சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிச்சிங்களா? சட்டை. அடுத்தது அவ்வளவுதாங்க, சூப்பர். அணிகிற உடை சட்டை, அலட்சியம் கவனமின்மை அசட்டை, சூப்பர், நன்றி. பாருங்களேன், அதாவது எல்லாருக்கும் தெரியுங்க. அதில் என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ஃபோனில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு தெரியாது. ஆனால் ஃபோனை வச்சுட்டோம் இல்லைன்னா வேறு யார்ட்டையும் நம்ம வேறு யாரோ முதல்ல கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டக்குன்னு சொல்லிடலாம். சரி, வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: அருணாச்சலம், கோரிப்பேட்டை.
0: அருணாச்சலம் சார், உங்களுக்கு சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
0: என்ன சொல்லலாம், ஓகே. அதாவது முதல் வார்த்தை இரண்டு எழுத்து வார்த்தை, சரியா? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அந்த அந்த வார்த்தைக்கு இரண்டு அர்த்தம் இருக்கு, ஆனால் நான் ஒரு அர்த்தத்தை தான் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. ஒழுங்கற்று ஆக்குவது, இல்லை என்றால் ஒழுங்கற்று செய்வது, இதுதான் முதல் வார்த்தைக்கான ஒரு அர்த்தம். வேறொரு அர்த்தம் கூட இருக்கு, இது வந்து இரண்டு எழுத்து வார்த்தை.
1: ஒழுங்கற்று செய்வது, ஒழுங்கற்று
0: எப்படி வேணா, ஒழுங்கற்று ஆக்குவது, ஒழுங்கற்று செய்வது, இது ஒரு அர்த்தம். அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, இதுக்கு, இந்த இரண்டு எழுத்து வார்த்தைக்கு, இது இருக்கட்டும். அடுத்தது வந்து ஒரு

0: உறவு பெயரை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த இரண்டு எழுத்து வார்த்தையோட ஒரு எழுத்தை சேர்த்தோன்னா ஒரு உறவினுடைய பெயர் வரும், அது மூன்று எழுத்து வார்த்தை. திருப்பியும் சொல்கிறேன், முதல்ல இரண்டு எழுத்து வார்த்தை, இரண்டாவது மூன்று எழுத்து வார்த்தை. முதல் வார்த்தை வந்து அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது, ஆனாலும் நான் ஒரு அர்த்தம் சொல்கிறது என்னென்னா ஒழுங்கற்று ஆக்குவது, ஒழுங்கற்று செய்வது, இது முதல் அர்த்தமாக வச்சுக்கலாம். இரண்டாவது வார்த்தை வந்து ஒரு உறவினுடைய பெயர். பரவாயில்ல, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா? நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், நீங்க கண்டுபிடிச்சிங்களா?
1: இப்பதான் நீங்க சொல்றீங்க முதல் இரண்டு எழுத்து அப்படின்னா, அதுதான்
0: சொல்லுங்க. அதாவது ரெண்டு வார்த்தை கண்டுபிடிக்கணும், முதல் வார்த்தை இரண்டு எழுத்து, இரண்டாவது வார்த்தை மூன்று எழுத்து. முதல் வார்த்தை இரண்டு எழுத்துக்கான அர்த்தம் வந்து ஒழுங்கற்று வைப்பது. இதுக்கு வேற அர்த்தமும் இருக்கு, ஆனால் நான் அந்த அர்த்தத்தை சொல்லிட்டேன்னா நீங்கள் சுலபமாக கண்டுபிடிச்சிருவீங்க. இரண்டாவது வார்த்தை வந்து ஒரு உறவினுடைய பெயர்.
1: அந்த
0: அது எப்படின்னா, அந்த முதல் இரண்டு எழுத்து வார்த்தையில நீங்க முதல்ல ஒரு எழுத்தை சேர்த்தீங்கன்னா அந்த உறவு பெயர் வந்துடும். ஒழுங்கற்று செய்வது அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க வாங்க எல்லாருமே. இது வந்து ரொம்ப சுலபம். என்னன்னா, இது தெரிலனா பரவாயில்ல, நம்ம இன்னும் உங்களுக்கு இது வேண்டாங்க, எனக்கு இன்னொரு வார்த்தை தான் வேணும் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, சரியா? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் ராஜேஸ்வரி, நீலமங்கலம் கன்னட காலேஜ்ல பேசுறேன் மேடம்.
0: ராஜேஸ்வரி அம்மா, நீங்க கேட்டீங்களா?
2: கேட்டேன் மேடம்.
0: என்னது அது? ஒழுங்கற்று ஆக்குவது. இப்போ நான் கலைக்கு வந்து ஓவியம் அப்படின்னு சொன்னேன்னா, கலைச்சு போடுறது, ஒழுங்கற்று ஆக்குவது. சகலை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு வீட்டில் இருக்கிற இரண்டு மாப்பிள்ளைகளை வந்து சகலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? கலை. தேங்க்யூமா, நன்றி. இவ்வளவுதாங்க, கலை அப்படிங்கிறது ஒழுங்கற்று ஆக்குவது, சகலை அப்படின்றது உறவின் பெயர். ஆகையினால எல்லாரும் வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அண்ணாநகர்லேருந்து மாலினி பேசுறேன்.
0: மாலினி அம்மா, இன்னைக்கு என்ன நிறைய பெண் நேயர்களுடைய ஃபோன் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கு போல, ஆண் நேயர்கள் கொஞ்சம் கம்மியாக உடம்பில் முதன்மையாக இருப்பது இரண்டு எழுத்து வார்த்தை. நீரில் இருக்கும் ஒரு விலங்கு.
3: முதலை.
0: ஏங்க இப்படி உடனே உடனே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்ன செய்யறது? நன்றி. யோசிக்கிறதுக்கான நேரம் இருக்காது இல்லையா, ஆகையினால சுலபமா தரும். அவ்வளவுதான், அவ்வளவுதான், டக்குன்னு யோசிக்கிறது கஷ்டம். நன்றி அம்மா, டக்குன்னு சொல்லிட்டீங்க, நன்றி. அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், உடம்பில் முதன்மையானது என்னது? தலை, இரண்டு எழுத்து. நீரில் இருப்பது, அந்த தலையோட ஒரு எழுத்தை சேர்த்தோன்னா முதலை, அவ்வளவுதாங்க, சரியா? நிலையத்தில் நேரம் 9:20:35.

0: கேட்ட பாடல் பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. ஹரிச்சரண் ஸ்ருதி இணைந்து பாடியிருந்த பாடல். நான் முத்துக்குமார் இயற்றி, தரன் இசையில் ஒலித்தது. இன்றைய நம்முடைய கலக்கல் அரங்கத்தில் நாம் வழங்கி கொண்டிருக்கும் பாடல்கள் இயக்குனர் கே பாக்யராஜ் இயற்றி, அதாவது 2000 அல்லது 1990களின் பிற்பகுதியில் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த சில திரைப்படங்களிலிருந்து உங்களுக்காக பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கலக்கல் அரங்கத்தில் இடையிடையே வழங்கி கொண்டிருக்கிறோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
0: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம். வழங்கி கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீங்களும் இந்த

0: சில பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2952 5853 இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், 2838 9871 இந்த எண்ணில் பெண் நேயர்களும் பங்கேற்கலாம். முன்னாடி 0444 இந்த எண்ணை இணைத்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதுவரைக்கும் நம்முடைய நேயர்கள் எல்லாருமே இந்த நாம் வகுத்திருக்கோம்ல, அதாவது ஒரு எண் ஆண்களுக்கு மற்றொரு எண் பெண்களுக்கு, அதை அழகாக பின்பற்றிட்டு வராங்க. இதை மேலும் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வித் பாரதி தமிழ்.
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி பேசுறேன்.
0: சரி, உங்களுக்கான சொல்லாமா?
1: சொல்லுங்க.
0: என்ன சொல்லலாம், அதாவது முதல் வார்த்தை வந்து ரெண்டு எழுத்துங்க, இரண்டாவது வார்த்தை மூன்று எழுத்து, சரியா? முதல் வார்த்தை வந்து பொதுவா நாம எல்லாரும் காலையில இதை கண்டிப்பா செய்துருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவது வார்த்தை வெள்ளந்தியாக இருப்பதை இப்படி சொல்லுவார்கள்.
1: முதல்
0: வார்த்தைக்கு மேல சொல்லலைனா அடுத்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது ரொம்ப சுலபம். அடுத்த வார்த்தை ரொம்ப சுலபம், வெள்ளந்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கான ஒரு வார்த்தை
1: வெகிலி.
0: சொல்லிட்டீங்களே. அப்ப முதல் வார்த்தை என்னது? காலையில நாம எல்லாரும் கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படிங்கறது என்னது? வெள்ளந்தியா இருக்கிறத என்ன சொல்லுவோம்? வெகுளி சொல்லுவோம். நான் முதல் வார்த்தை என்ன சொன்னேன், நாம கண்டிப்பா எல்லாரும் காலையில சேர்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னேன்ல, அது குழி, குளிப்பது அப்படின்னு இருக்குல்ல, குழி வெகுளி. நன்றி பங்கேற்றதற்கு, ரொம்ப சுலபம்ல. சரி, நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் யாரு?
2: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: வித்யா அம்மா, நீங்க இதுக்கு முன்னாடி பங்கேற்று இருக்கீங்க இல்லையா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? அதாவது முதல் வார்த்தை மூன்று எழுத்து வார்த்தை, இரண்டாவது வார்த்தை நான்கு எழுத்து வார்த்தை. முதல் வார்த்தை என்னன்னா இசைக்கு இது முக்கியம், இசைக்கு இது முக்கியம், இல்லை என்றால் பாட்டிற்கு இது முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்த வார்த்தை பூமிக்கு அடியில் இருக்கும். முதல் வார்த்தை மூன்றெழுத்து வார்த்தை, இரண்டாவது வார்த்தை நான்கெழுத்து வார்த்தை, முதல் வார்த்தை முதல் வார்த்தை இசைக்கு இது முக்கியம், இரண்டாவது வார்த்தை பூமிக்கு அடியில் இருக்கும். ரொம்ப ஈஸி, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பரவாயில்ல, இப்ப நீங்க போனை டிஸ்கனெக்ட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இது என்ன தெரியுமா, நம்ம போனை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யோசிக்கும் போது தெரியாது. நீங்க போனை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உடனே கண்டுபிடிச்சிருவீங்க.
2: ரொம்ப அருமையா இருக்கு.
0: நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. நீங்க பங்கேற்றதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒன்றும், இது வந்து ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி தான், சரியா? இதை வந்து சீரியஸாலாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். நன்றி பங்கேற்றதற்கு.
3: நாங்க சுபா பேசுறோம். நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித பாரதி தமிழ் பண்பலையில
4: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.
5: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
6: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
5: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
6: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
5: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: நம்முடைய நேயர்கள்லாம் கலக்கல் அரங்கத்தில் பங்கேற்று ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய நேயர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பக்கத்தில் ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய பதிவுகளை எப்படி போட்டுட்ருக்காங்கன்னா, விடையே போட்டுட்ருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இதில் வந்து குழி வெகுளி சூளை ரீஜா மனோகரன் சொல்லியிருக்காங்க, சாமுண்ணி வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு கும்மணஞ்சாவடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரனே வந்து தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு வார்த்தையை சொல்ல விட்டுருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து மூன்றாவதற்கான பதில் அப்படின்னு போட்டிருக்காங்க, சூப்பருங்க. கலை சகலை, அதே பதிலை வந்து

0: திரிசூல இரிஜா மனோகரன் சொல்லியிருக்காங்க, தூத்துக்குடி பிக் நகர் ராஜேஷ் சிதை அத்தைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அதாவது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்து இப்போது முதல் வார்த்தையில் முன்னாடி ஒரு எழுத்தை சேர்த்தா அடுத்த வார்த்தை வரணும், சரியா? அதுதான் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியினுடைய ஒரு கண்டிஷன். சூளை ரீஜா மனோகரன் பல நல்ல குறிப்புகளை வைத்து சில அர்த்தங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. நல்லதோர் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்க. கார்த்திகேயன் சிவ சுப்பிரமணியம் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இரண்டாவது கேள்விக்கான பதில் சட்டை அசட்டை சொல்லியிருக்காங்க, ரொம்ப சரிங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி நம்முடைய நேயர்கள்லாம் வந்து அடுத்தது யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ் சட்டை அசட்டை, சூளை ரீஜா மனோகரன் சட்டை அசட்டை, அவங்களே வந்து வலை கவலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகரில் இருந்து கலக்கல் அரங்கம் நேயர்களுக்கு தங்கச் சுரங்கம்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அவங்க வந்து இனிமை மூட்டும் கலக்கல் இன்பம் மூட்டும் மரங்கம் இன்னிசை நிறை சுரங்கம் இன்சொல் விளையாட்டு இதயம் மகிழ தாளாட்டு பண்பலை தொகுப்பு நெறியூட்டும் பக்குவம் தரும் பொறுப்பாட்டம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க 100 கடிதங்கள் அனுப்பியிருக்காங்களாம். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் அடுத்த நேயர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் பங்கேற்க போறாங்க? வணக்கம் விவித் பாரதி தமிழ். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்னங்க பூமி கடியிலே பாதாளம் மேடம்?
0: என்னங்க சொல்லுங்க?
1: இசை கிட்டாளம் பூமி கடியிலே பாதாளம்.
0: கலக்கிட்டீங்க, வாங்க கலக்கிட்டீங்க. அதாவது சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி. அதாவது நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, இசைக்கு இது முக்கியம், மூன்றெழுத்து, அதாவது இதாக சொல்லிக்கிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நாம் கேட்டிருந்தோம், முதல் வார்த்தை மூன்றெழுத்து வார்த்தை, இரண்டாவது வார்த்தை நான்கெழுத்து வார்த்தை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. முதல் வார்த்தைக்கு வந்து பொருள் இசைக்கு இது முக்கியம்னு சொல்லியிருந்தோம். எது முக்கியம்? தாளம் முக்கியம், சரியா? அப்போது பூமிக்கு அடியில் இருப்பது தாளத்தோட ஒரு எழுத்தை சேர்த்துக்கணும், அப்படி தானே? பாதாளம், பாருங்க அவ்வளவுதாங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, சூப்பர். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் நேயர் யார்? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? பத்மம். நல்லா இருக்கும்மா, நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா?
2: சொல்லலாம். பாருங்க அவ்வளவு அமைதியா அவ்வளவு அழகா பேசுறீங்க.
0: நன்றி அம்மா, நன்றி.
2: உங்க பேர் என்னம்மா?
0: ராமலட்சுமி அம்மா.
2: அதேதான், அப்பதானே கேட்டேன்.
0: நன்றி அம்மா. நிகழ்ச்சியில போலாமா அம்மா?
2: சரி,
0: இப்போ நான் வந்து இரண்டு வார்த்தை சொல்றோம் இல்லையா உங்களுக்கு. முதல் வார்த்தை மூன்றெழுத்து, இரண்டாவது வார்த்தை நான்கெழுத்து, சரியா? முதல் வார்த்தைக்கு இன்னொரு ரொம்ப சுலபமா கொடுக்கறேன். முதல் வார்த்தைக்கு இன்னொரு பொருள் வந்து கொடை அப்படின்னு சொல்லலாம். கொடை, முதல் வார்த்தைக்கு அர்த்தம் கொடை. அடுத்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து விளையாடும் இடம். இரண்டு வார்த்தைகள், முதல் வார்த்தை மூன்றெழுத்து, அடுத்த வார்த்தை நான்கெழுத்து. முதல் வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு ஒரு அதுக்கு அந்த அர்த்தம் சொல்லணும்னா கொடைன்னு சொல்லலாம். இரண்டாவது வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லணும்னா விளையாடும் இடம் அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நம்ம இன்னொரு நேரத்தை கேட்போமா? நன்றி அம்மா பங்கேற்றதற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ். மூன்றெழுத்து வார்த்தை நான்கெழுத்து வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டேன். முதலுது என்ன சொன்னேன், கொடை. கொடை அப்படின்னா தானம், விளையாடும் இடம் மைதானம். அப்ப இரண்டு வார்த்தை தானம் மைதானம், அவ்வளவுதாங்க. சரி, அடுத்த நேயர் வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?

0: ரதி அம்மா, உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? எடை அதிகமாக இருந்தால், அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், மூன்று எழுத்து வார்த்தை, நான்கு எழுத்து வார்த்தை இரண்டும், சரியா? முதல் வந்து மூன்று எழுத்து வார்த்தை, இரண்டாவது வந்து நான்கு எழுத்து வார்த்தை. அதுக்கு முதல் வார்த்தை வந்து எடை அதிகமாக இருப்பது அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம். இரண்டாவது வார்த்தை இறந்த பிறகு செய்கிற ஒரு முறை அப்படின்னும் சொல்லலாம். மூன்றெழுத்து வார்த்தை முதல் வார்த்தை, நான்கெழுத்து வார்த்தை இரண்டாவது வார்த்தை. முதல் வார்த்தைக்கு வந்து எடை அதிகமாக இருப்பது, அதிகமாக்குவது, அதிகமாக இருந்தால் இப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது வார்த்தை வந்து இறந்த பிறகு செய்கிற ஒரு முறை அப்படின்னும் சொல்லலாம். பரவாயில்லம்மா, நம்ம அடுத்த நேரத்தை கேட்போமா? பங்கேற்றதற்கு ரொம்ப நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வீரதுரை, அரியலூர் மேடம்.
0: வீரதுரை ஐயா, நீங்க கேட்டீங்களா? இரண்டு வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும். முதல் வார்த்தை மூன்றெழுத்து வார்த்தை, நான்காவது வார்த்தை நான்கெழுத்து வார்த்தை. முதல் வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து இப்படி சொல்லலாம், எடை அதிகமாக இருந்தால் இப்படி சொல்லுவோம். இரண்டாவது வார்த்தைக்கு அர்த்தம் வந்து இறந்த பிறகு நாம் செய்கிற ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். சூப்பர், அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. நன்றி பங்கேற்றதற்கு. அவ்வளவுதாங்க. இடம் அதிகமாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? கணம் அப்படின்னு சொல்லுவோம். இறந்த பிறகு செய்கிற ஒரு முறை என்னது? தகனம். அப்போ அந்த இரண்டு வார்த்தைகள் கணம், தகனம், சரியா? இவ்வளவுதாங்க. எவ்வளவு சுலபமாக நாம் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம்ல. நிலையத்தில் நேரம் 9:30, 9:15
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
0: நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் யார் அப்படின்னு கேட்டுருவோமா? நம்முடைய நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பங்கேற்றுட்ருக்காங்க. அடுத்து நம்முடைய நேயர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: காஞ்சிபுரம் மாவட்டம், வாலாஜபாத், ஜே இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் ஐயா, உங்களுக்கு கேள்வி கேட்போமா?
3: அது ராட்டினம் மேடம். அது
0: எதுங்க?
3: அது இந்த கொடைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒன்று கொடை,
0: குழந்தைங்க
3: விளையாடுறது
0: இன்னொரு அர்த்தம் வந்து கொடையளிப்பது, இல்லையா? அந்த தானத்து கூட நாம ஒரு எழுத்த சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல மைதானம், அது வந்து விளையாடும் இடம். இல்லைங்க, தானம், மைதானம். சரியா, புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சரி, அடுத்த கேள்விக்கு போகலாமா ஐயா? முதல் வார்த்தை இரண்டு எழுத்து வார்த்தை, மூன்றாவது வார்த்தை மூன்று எழுத்து வார்த்தை, சரியா? இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க ரெண்டு வார்த்தை கண்டுபிடிக்கும் போது முதல் வார்த்தை இரண்டு எழுத்து சொல்றேன், மூன்றாவது இரண்டாவது வார்த்தை மூன்று எழுத்துன்னு சொல்றேன்ல, அந்த இரண்டாவது வார்த்தை எப்படின்னா, முதல் வார்த்தையில ஒரு எழுத்த ஆரம்பத்துல சேர்த்தோம்னா அதுதான் இரண்டாவது வார்த்தை, சரியா? சரி, இப்போ முதல் வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா பருகு. இரண்டாவது வார்த்தை எப்படி அப்படின்னா ஒரு இசைக்கருவி. இது கூட ரொம்ப சுலபம், உங்களுக்கு நல்லா தெரியும் அது, சரியா? இல்லை,

0: இல்லை இல்லை, முதல் வார்த்தை நான் இரண்டு எழுத்து தானே சொல்லியிருக்கேன்.
1: ஓகே ஓகே,
0: சரி, நன்றி. ஆனால் நீங்கள் வந்து ஆர்வமாக பங்கேற்றதற்கு ரொம்ப நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: நான் முகப்பேர்லேருந்து பிரமிளா
0: பேசுகிறேன். பிரமிளா அம்மா கேட்டிங்களா?
2: ஆ கேட்டேன்,
0: சொல்லுங்க.
2: மகுடி.
0: ஆ
2: குடி மகுடி,
0: சூப்பர். அவ்வளவுதாங்க, இரண்டு எழுத்து வார்த்தை. பருகு அப்படின்னா குடி, இசைக்கருவி அப்படின்னா மகுடி. அந்த மகுடியை வந்து நம்ம ரெண்டாக சொல்லலாம், அது இசைக்கருவின்னு சொல்லலாம். பாம்பாட்டியை அவங்க வந்து வாசிப்பது அப்படின்னு நான் சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் டக்குன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க.
2: நான்
0: வேண்டான்னு தான் சொல்லலை. நன்றி பங்கேற்றதற்கு.
2: நன்றிங்க.
0: இவ்வளவுதாங்க பார்த்தீங்களா. முதல்ல என்ன சொன்னோம் நம்ம, குடி. அந்த குடிக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருந்தோம்னா பருகு. பருகுன்னா குடி. அது கூட ஒரு எழுத்தை சேர்த்துக்குங்க, மகுடி. அது ஒரு இசைக்கருவி தானே. சரி, ரொம்ப சுலபமாக தான் நாம் சொல்லிகிட்ருக்கோம். நம்முடைய நேயர்களும் ரொம்ப அழகாக பங்கேற்றுட்ருக்காங்க நிகழ்ச்சியில். அடுத்து ஒரு பாடல், வேட்டியாக முடிச்சுக்கட்டு. இந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல், ஹரிஹரன் சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க. மயில்வாகனன் பா விஜய் இரண்டு பேரும் சேர்ந்து இயற்றியிருக்காங்க. தேவாவின் இசையமைப்பில் இந்த பாடல்.

0: நம்முடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நாம் கலக்கல் அரங்கம் விளையாடிட்டுருக்கோம். இந்த விளையாட்டில் நம்முடைய நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பங்கேற்றுட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இன்றைக்கி வந்து நம்ம ஆண் நேயர்கள் பெண் நேயர்கள் அப்படின்னு ஒரு பிரிவோடு கொடுத்துருந்தோம். நிச்சயமாக இந்த பிரிவில் எல்லாருமே எந்த ஒரு என்ன சொல்ல மாற்றுதலும் இல்லாமல் அதே வரிசையில் பங்கேற்றிருக்காங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாமா? வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? யாருமா பேசுறீங்க? கேக்குதுமா? யாரு பேசுறீங்க? சந்தோஷமா. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையம்மா.
1: நங்கநல்லூர்ல இருந்து கனகம்.
0: கனகம்மா, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? இதுவும் தெரியும். நான் கேக்கட்டுமா உங்களுக்கு? முதல் வார்த்தை மூன்றெழுத்து வார்த்தை, இரண்டாவது வார்த்தை நான்கெழுத்து வார்த்தை. முதல் வார்த்தைய
1: மூன்றெழுத்தா?
0: ஆமாங்க, முதல் வார்த்தை மூன்றெழுத்து. சரியா?
1: மூன்றெழுத்து.
0: இரண்டாவது வார்த்தை நான்கெழுத்து.
1: நான்கெழுத்து.
0: சரியா? முதல் வார்த்தைக்கு வகை வகையாக அப்படின்னு பொருள் கொள்ளலாம்.
1: வகை வகையாக.
0: அடுத்த வார்த்தை நம்ம சாப்பாட்டில் நிச்சயமா பயன்படுத்துவோம். முதல் வார்த்தை
1: மூன்றெழுத்து.
0: ஆமாம், அதாவது இப்போ முதல் வார்த்தை மூணு எழுத்துனா அடுத்த வார்த்தை நாலு எழுத்தா தானே கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு அப்படித்தானே விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா? முதல் வார்த்தை வந்து வகை வகையாக மூன்றெழுத்து வார்த்தை, சாப்பாட்டில் பயன்படுத்துவது நான்கெழுத்து வார்த்தை. இதுவும் ஈஸி தான். இப்ப பாருங்களேன், நீங்க வந்து இதை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே கண்டுபிடிச்சிடுவீங்க. பரவாயில்ல, பரவாயில்ல, பரவாயில்ல. நன்றி அம்மா பங்கேற்றதற்கு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நன்றி, ரொம்ப சந்தோஷம். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் பார்த்திபன். யா கண்டுபிடிச்சிங்களா?
2: கூட்டு வருமா மேடம்?
0: வகை வகையான. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் வந்து மூன்றெழுத்து வார்த்தை சொல்லியிருக்கேன், முதல் வார்த்தை. அதில் நீங்கள் அப்போ அடுத்த வார்த்தை எப்படி சொல்லுவீங்க? இப்போ முதல் வார்த்தை வந்து கூட்டுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வார்த்தை ஒரு எழுத்து முன்னாடி சேர்க்கணும்ல, சேர்த்தா சரியாக வராது இல்லை? நீங்கள் யோசிச்சா தெரியும். மூன்றெழுத்து வார்த்தை அதுக்கு வந்து அர்த்தம் வகை வகையாக, விதவிதமாக. அடுத்த வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து சாப்பாட்டில் பயன்படுத்துவோம். நாலு எழுத்துல சொல்லியிருக்கேன். நீங்க முதல் வார்த்தையும் ரெண்டாவது வார்த்தையும் தொடர்பு படுத்தி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸி, ரொம்ப

0: ஈஸி. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க, ஆனால் கரெக்டாக சொல்லணும் நாலெழுத்து வார்த்தை. பரவாயில்ல பரவாயில்ல, நம்முடைய அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம். நன்றி பங்கேற்று. ஒன்றும் இல்லைங்க, இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வாங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம க்ளூ தரலாம், அதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. சரியா? வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், கணபதி ஐயா கேட்டிங்களா? சாம்பாரா? சரி, நீங்க சாம்பார் சொன்னீங்கன்னா அப்ப முதல் வார்த்தை என்ன சொல்லுவீங்க? இல்ல, முதல் வார்த்தை ஊண்டெழுத்து வகவகை, அதுக்கு அர்த்தம். இரண்டாவது வார்த்தை நான்கெழுத்து சாப்பாட்டில், இது முக்கியமாக கண்டிப்பா இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில். பரவாயில்ல, உங்கள் பங்கேற்றதற்கு ரொம்ப நன்றி. சரியா? அடுத்த நேரம் கேட்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: மேடம், சாப்பாட்டில் இருப்பது உப்பு மேடம்.
0: ஆ,
1: முதல் குறிப்பு என்ன மேடம்?
0: இல்லை இல்லை இல்லை, நீங்கள் நேரம் கேளுங்க. முதல் வார்த்தை மூன்றெழுத்து அம்மா, இரண்டாவது வார்த்தை நான்கெழுத்து.
1: ஓகே,
0: சரியா? இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் வார்த்தைக்கு அர்த்தம் வகை வகையாக, அதுக்கு அர்த்தம் அது. இரண்டாவது வார்த்தை நம்ம பயன்படுத்துவது சாப்பாட்டில். இன்னும் கூட நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் கண்டிப்பாக அஞ்சலை பெட்டியில் இருக்குங்க, நம்ம வீட்டு அஞ்சலை பெட்டியில் அது இருக்கும். அஞ்சரை பெட்டி சொல்லுவோம்ல, நம்ம கொலைக்கெல்லாம் சொல்லும்போது அஞ்சலை பெட்டின்னு சொல்லுவோம்ல, அதில் அது இருக்கும்.
1: பருப்பு வகைகள் இருக்கும்.
0: நீங்கள் கரெக்டாக சொல்லணும். முதல் வார்த்தை மூன்றெழுத்து, இரண்டாவது வார்த்தை நான்கெழுத்து. முதல் வார்த்தைக்கு அர்த்தம் வகை வகையாக, இரண்டாவது வார்த்தை சாப்பாட்டில் கண்டிப்பாக இருக்கும், பொதுவாக இருக்கும், அஞ்சலை பெட்டியில் கண்டிப்பாக இருக்குங்க அது. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நினச்சேனே. பரவாயில்ல, அடுத்த நேரம் கேட்கலாம். நன்றி. நாலெழுத்து வார்த்தை, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ். அடடா, பார்த்தீங்களா, அவங்க தெரியலன்னா வரமாட்டேன்றாங்க பாருங்களேன். இதெல்லாம் நல்லா இல்லைங்க, இது வேண்டான்னா சொல்லுங்கள், இன்னொன்று சொல்லிவிடுவோம், அவ்வளவுதானே. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: நான் ஃபேஸ்புக் வீரராகவன், மாதவத்திலிருந்து
0: பேசுகிறேன். வீரராகவன் சார், கண்டுபிடிச்சிங்களா?
2: ரகம் சீரகம்.
0: சூப்பருங்க, சூப்பர், அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான், கலக்கிட்டீங்க.
2: முதல்ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் மேடம், குறுக்கீடுகள் ஜாஸ்தி, குறுக்கீடுகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
0: நன்றி, இவ்வளவுதாங்க. அதாவது நம்ம என்ன சொன்னோம், முதல் வந்து மூன்றெழுத்து வார்த்தை, அடுத்தது நான்கெழுத்து வார்த்தை சொன்னோம், கரெக்டா? அந்த முதல் வார்த்தை வந்து வகை வகையாக அப்படின்னா என்னது, ரகம். அடுத்தது வந்து அஞ்சலப்பட்டியில் என்ன இருக்கும், சீரகம். ஒரு எழுத்து சேர்த்தீங்கன்னா சீரகம், ரகம் சீரகம், இவ்வளோ தாங்க. எவ்வளோ ஈஸியாக நான் கொடுத்துட்ருக்கேன், யாருமே ஈஸியாக இருக்குன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி, அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் நேயர் யார், அவங்களுக்கு நாம் என்ன கொடுக்கலாம்? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ரொம்ப சூப்பர் மேடம், நீங்க ஒன்னு இது பண்றது, அன்பு, அவ்வளவு அன்பா பேசுறதுக்கு நான் கேட்டுட்டே இருக்கணும்னு சூழல்
0: இருக்குது.
3: ரொம்ப ஒரு பொறுமையா, ரொம்ப அழகா சொல்றீங்க எனக்கு, அது அதுவே எனக்கு ஆன்சர் எப்படி சொல்றது.
0: நன்றி அம்மா. உங்க பேர் இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா. அம்மா, இதுக்கு முன்னாடி நீங்க பங்கேற்று இருக்கீங்க இல்லையா? நேரம் கம்மியா இருக்கிறதுனால கிடுகிடுன்னு சொல்லிடலாம். முதல் வார்த்தை இரண்டு எழுத்து, இரண்டாவது வார்த்தை மூன்று எழுத்து. முதல் வார்த்தை வந்து நம்ம மனிதர்களுக்கு அந்த பெயர் வைப்பாங்க. இதை நான் அடுத்தது சொல்லிட்டேனா நீங்க கண்டிப்பா சொல்லிடுவீங்க. சூரியனுக்கும் அப்படி சொல்லலாம். அடுத்த வார்த்தை வந்து குதிரை என்று பொருள்படும். ரொம்ப சுலபம். முதல் வார்த்தை இரண்டு எழுத்து, இரண்டாவது வார்த்தை மூன்று எழுத்து. இப்போ முதல் வார்த்தை சூரியன், அதுக்கு இன்னொரு வார்த்தை அது. இரண்டாவது வார்த்தை குதிரை. ஆமா, ரொம்ப சுலபம். நீங்க இப்ப போனை வச்ச உடனே கண்டுபிடிச்சிடுவீங்க. நன்றி பங்கேற்றதற்கு. நன்றி அம்மா, நன்றி, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
4: ஹலோ, வணக்கம். கீழ்குடி பெரியசாமி, காஞ்சிபுரத்துல.
0: பெரியசாமி சார் சொல்லுங்க.
4: முதல் இதுக்கு வந்து ஆதி.
0: ஆதி, சரி. அப்ப இரண்டாவது வார்த்தை
4: அதான் கொஞ்சம் குழப்பமா.
0: இல்ல, நீங்க இன்னொரு வார்த்தை கண்டுபிடிங்க.
4: தவறா இருக்கு.
0: இல்ல இல்ல, குதிரைக்கு இன்னொரு பேர் என்ன?
4: குதிரைக்கு இன்னொரு பேரு தெரியல. அதான் ஆதியோட என்ன சேர்க்கணும், என்ன?

0: இல்ல நீங்க ஆதின்னு யோசிக்காதீங்க.
1: ஆதிரையா?
0: இல்லங்க, நான் என்ன சொன்னேன், ரெண்டு எழுத்து தானே சொல்லிருக்கேன்.
1: ஆமா, அதான் மனிதர்களுக்கு வந்து
0: பேர் வைப்போம்ல, இன்னும் வேற என்ன பேர் வைப்போம்? நீங்க எல்லாம் லேட்டஸ்ட் பேரா யோசிக்கிறீங்க, பழைய பேரா யோசிங்க.
1: அப்படியா,
0: பரவாயில்ல, நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: லலிதா பேசுறேன்.
0: லலிதா அம்மா சொல்லுங்க.
2: ரவி புரவி.
0: கலக்கிட்டீங்கம்மா, கலக்கிட்டீங்க, சூப்பர் சூப்பர்.
2: ரொம்ப வருஷம் கழிச்சு உங்கள்கிட்ட பேசுறேன் மேடம்.
0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க பங்கேற்றதுல. எல்லா நிகழ்ச்சிகளும் நீங்க அடிக்கடி பங்கேற்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்காகத்தாம்மா இந்த வாட்டி நாங்க வந்து ஆண் நேயர்கள் பெண் நேயர்கள் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கோம்மா, சரியா? அடுத்த வாட்டியும் நீங்க ரொம்ப சந்தோஷமா கரெக்டா சொன்னீங்க, நன்றி. இவ்வளவுதாங்க, எவ்வளவு ஈஸியா நான் கொடுத்தேன்ல. அதாவது சூரியனுக்கு இன்னொரு பேர் என்னது? ரவி. அதுக்கு தான் என்ன ஒன்று சொன்னேன், மனுஷங்களுக்கும் அந்த பேர் வைப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கடுத்தது மூன்றாவது வார்த்தை, இரண்டாவது வார்த்தை மூன்று எழுத்து சொன்னேன். மூன்று எழுத்து எப்படி இருக்கணும்? முதல்ல இன்னொரு எழுத்தை சேர்த்துக்கணும் அப்படித்தானே. அப்போது குதிரைன்னு சொன்னேன், குதிரைக்கு இன்னொரு பெயர் புறவி. இவ்வளவு தாங்க, எவ்வளவு சுலபமாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம். நிச்சயமாக இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக பங்கேற்றாங்க அப்படின்னே சொல்லணும். இந்த விளையாட்டை நீங்கள் எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னும் நாங்கள் நம்புகிறோம். நிலையத்தில் நேரம் 9:59.

0: நேயர்கள் இதுவரை கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
0: இன்றைய கலக்கல் அரங்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு அழகான விளையாட்டு போட்டியும் இருந்தது. அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இயக்குனர் கே பாக்யராஜ் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சில பாடல்களையும் இடையிடையே வழங்கியிருந்தோம். நிலையத்தில் நேரம் 9:59. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் இடம்பெறும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் இம்முகாமினை முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினார். கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச்சடங்கு நடைபெறுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஜோர்டானை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:03. நாம் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
1: ஆம் நேர்களே, சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்காக நம்ம வந்து ஒரு தலைப்பு ஒன்று கொடுப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடுப்பில்லா சமையல், ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் கொடுத்துருக்கோம். இந்த தலைப்பில் உங்கள் குழந்தைங்க பேசி நம்மளோட டெலிகிராம் அடிக்க வந்து அவங்க அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதை நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பவும், அதன் வாயிலாக இந்த உலகமே நம்ம குழந்தைங்களோடைய அந்த குரலை கேட்பதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நிறையா குழந்தைங்க ஒவ்வொருத்தவங்களாக வந்து நிறையா பேசி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல், பாடலை தொடர்ந்து ஒவ்வொரு குழந்தையாக என்ன பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: முத்துலிங்கம் அவர்களில் கங்கை அமரனுடைய இசையில் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடல் மௌன கீதங்கள் படத்திற்காக ஒலித்தது. சரி இணையர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் முதல் குழந்தை என்ன பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அடுப்பில்லா சமையல், அதாவது ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமே.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரேசியா ரிஷா. நான் 4ஆம் வகுப்பு வேளாங்கண்ணி மெட்ரிக் பேரிலை பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் பேச போகும் தலைப்பு அடுப்பில்லா சமையல். அடுப்பில்லா சமையல் என்பது சமைக்காமல் ஆரோக்கியமான உணவை தயாரிக்கும் ஒரு சிறந்த முறையாகும். இதில் காய்கறிகள், பழங்கள், முளைக்காட்டிய பயிர்கள், தயிர், ரொட்டி அவள் போன்றவற்றை பயன்படுத்தி சுவையான உணவுகளை செய்யலாம். அடுப்பில்லா சமையல் உணவின் இயற்கையான சத்துக்கள் பாதுகாக்கப்படுகின்றன. இது நேரத்தையும் மின்சாரத்தையும் எரிபொருளையும் மிச்சப்படுத்துகிறது. மேலும் சிறுவர்கள் கூட பாதுகாப்பாக இதில் பங்கேற்று தங்களின் படைப்பு திறனை வெளிப்படுத்த முடியும். இன்றைய காலத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கும் அடுப்பில்லா சமையல் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. எனவே அனைவரும் இதை பழக்கமாக்கி ஆரோக்கியமான வாழ்வோம். இந்த வாய்ப்பளித்த விருப்பாரதிக்கு மிக்க நன்றி.
0: பிரைசி அனிஷா வந்து ரொம்ப அழகாக வழக்கம் போல் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த அடுப்பில்லா சமையல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்தடுத்த குழந்தைகள் வந்து என்னென்ன பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी. शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
3: तो ऐसा बोलो ना,
2: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
4: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके साथ.
5: वेरी गुड.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல்

0: நிகழ்ச்சி மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: அடுப்பில்லா சமையல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து புதுசு புதுசாக வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படின்ற முறையில் வந்து நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல்லலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ஃபாதர்ஸ் டேயில் வந்து இது ஒரு டாஸ்க்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். இதில் முதல் முதல்ல என்ன வந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த பஞ்சாமிர்தம் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு ஒரு ஒரு பொருள், அதாவது ஒரு உணவுப் பொருள் இருக்கும், கோயிலெல்லாம் கொடுப்பாங்க, அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. இந்த பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பஞ்சாமிர்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்து அது அது செய்கிறதுக்கு நமக்கு அடுப்பு தேவை கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாழைப்பழம், பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்து மாதுளை முத்துக்கள், கொஞ்சம் தேன், கல்கண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு அப்படியே தலை அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா. அந்த பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அதை ஒரு பிரசாதமாக வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. சில சமயம் வீட்டில் கூட சமையலுக்கு வந்து ஒரு இனிப்பு பதார்த்தம் வந்து அவசரத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பஞ்சாமிரத்தை வந்து செஞ்சு இலையில் வந்து பரிமாறுவாங்க விருந்து போடும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பஞ்சாமிரதம் வந்து ஒரு அடுப்பில்லாத ஒரு சமையலில் ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லாமா என்னன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட்டு வந்ததாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது அவல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நீங்கள் வந்து செய்யலாம். அதே மாதிரி முளைகட்டிய பயிர், இப்போ ரைசி அனிஷா சொன்ன மாதிரி வரப்போகிற குழந்தைங்களும் என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த அடுப்பில்லாத சமையல் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமையல் அப்படின்னு சொல்லலாம். சரி, இணைஞ்சிருங்க. இந்த 102.3 விவித் பாதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்து வர ஒரு போகிற ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு அடுத்த குழந்தைங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்போமா.

0: நேரம் 10:18. இது 102.3 வித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் அடுத்து வந்து யார் பேசி அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: பேர் சாத்விகா. இன்னைக்கு நம்ம வந்து நெருப்பு இல்லாம சமைக்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து வாழைப்பழம் சாக்லேட் லாலிபாப் சமைக்க போறோம். முதல்ல வாழைப்பழத்தோட உரிச்சிட்டு வட்டமா வெட்டிட்டு சாக்லேட் சிரப்பை எடுத்து ஒரு கிண்ணத்துல ஊத்திட்டு அதுக்கடுத்து ஒரு ஐஸ்கிரீம் குச்சி எடுத்து வாழைப்பழத்தை சொருவிட்டு அதுக்கடுத்து நம்ம வச்சிருக்க சாக்லேட் சிரப்பை வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச சக்கரை அந்த மாதிரி ஏதாவது டாபிக் ஷேர் பண்ணிட்டு காய வச்சா நம்மளோட வாழைப்பழம் சாக்லேட் ரெடி ஆயிரும். நல்ல உடம்புக்கும் நல்லது, நல்லாவும் இருக்கும். நன்றி.
0: இந்த பஞ்சாமிர்தம் சொன்னேன், இந்த பஞ்சாமிர்தத்துடைய ஒரு நவீன வெர்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக மழலை குரலில் வந்து சாத்விகா வந்து இந்த வாழைப்பழ சாக்லேட் வந்து நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது ஆக்சுவலாக நினச்சி பார்க்கும்போதே அது எந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் அப்படின்றது நம்மளால் உணர முடியுது அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த வகையில் நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் சாத்விகாவுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இன்னும் நிறையா குழந்தைங்க வந்து பேசி அனுப்பிச்சிருக்காங்க, நம்ம எல்லாத்தையுமே கேட்கலாம். இது 102.3 வித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
3: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: சின்ன கண்ணம்ம படத்திற்காக இளையராஜா இசையில் பிரீசூடனோட வரிகளில் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்தது வந்து யார் பேசி அனுப்பிச்சிருக்காங்க கேட்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நவ்யா. நான் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். நான் அடுப்பில்லா சமையல் பற்றி கூற போகிறேன். அடுப்பில்லா சமையல் என்பது நெருப்பு, அடுப்பு அல்லது மைக்ரோவேவ் போன்றவற்றை சார்ந்திருக்காமல் மூலப்பொருட்களை அப்படியே பச்சையாகவோ அல்லது பதப்படுத்தியோ சுவையான உணவுகளை தயாரிக்கும் முறையாகும். இது காய்கறிகளின் ஊட்டச்சத்துக்களை இழக்காமல் பாதுகாக்கிறது. தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான பஞ்சாமிர்தம், முளை கட்டிய தானியங்கள் மற்றும் பழசாலட்கள், அவல் உப்புமா, ஜூஸ் வகைகள் போன்றவை அடுப்பில்லா சமையலின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். நன்றி, வணக்கம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு மிக்க நன்றி.
0: அவ்வளோதாங்க நவ்யா. கரகடன்னு வந்தாங்க எப்பவும் போல். ரத்ன சுருக்கமாக ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. சொன்ன மாதிரியே வந்து இந்த பஞ்சாமிர்தம், அவல், இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவு அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இணைஞ்சிருங்க, அடுத்து யார் பேச போகிறாங்க அப்படின்றத இதை கேட்டுட்டு வந்து கேட்போமே.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
0: நேரம் 10:27, இது 102.3 வித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். இன்றைக்கி அடுப்பில்லா சமையல் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கோம், ஃபயர்லெஸ் குக்கிங். அதை பற்றி ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சில நிகழ்ச்சியில் அடுத்து யார் வந்து பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
3: காலை வணக்கங்கள். நான் கிரேஸ். இன்று நான் பேசி இருக்கும் தலைப்பு அடுப்பில்லா சமையல். தீயில்லா சமையல் என்பது நெருப்பு, எரிவாயு அல்லது எண்ணெய் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் காய்கறிகள் மற்றும் பழங்களை பச்சையாக வைத்து சுவையான உணவு

0: பொருட்களை தயாரிக்கும் ஒரு ஆரோக்கியமான முறையாகும். நன்மைகள் மற்றும் சிறப்பம்சங்கள். ஆரோக்கியம். சமைக்காத காய்கறிகள் மற்றும் பழங்களின் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கின்றன. எண்ணெய் இல்லாதவை. இதயத்திற்கு பாதுகாப்பான கொழுப்பு இல்லாத உணவுகள். பாதுகாப்பு. குழந்தைகள் எளிதாக செய்யக்கூடிய தீக்காயங்கள் இல்லாத முறை. எளிமையான தீயில்லா உணவுகள். சாலடுகள். கேரட், வெள்ளரிக்காய், தக்காளி மற்றும் முளைக்கட்டிய தானியங்களை எலுமிச்சை சாருடன் கலந்து சாப்பிடலாம். பழச்சாறுகள் மற்றும் ஸ்மூத்திகள். தர்பூசணி, மாதுளை மற்றும் சப்போட்டா போன்ற பழங்களை நேரடியாக அரைத்து பருகலாம். அடுப்பில்லா இனிப்புகள். பேரீச்சப்பழம், தேங்காய் துருவல் மற்றும் நட்ஸ் கொண்டு லட்டு அல்லது பர்பி செய்யலாம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு மிக்க நன்றி.
1: கிரேஸ் வந்து அழகாக பொறுமையாக நிறுத்தி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. முக்கியமாக எதெல்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லி போயிட்டாங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் கிரேஸுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்வோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்து ஒரு பாடல் வருது, பாடலுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வருது. ரெண்டையும் கேட்டு முடிச்சுட்டு அடுத்து எந்த குழந்தை வந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீட் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீட் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல்
2: உங்கள் சாய்ஸ்.

0: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: இஸ்க் பரா ரா ரா யோ இஸ்க் பரா

0: சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து யார் பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் ஓட்டப்பிடார மச்சையா பேசுகிறேன். எங்கள் அப்பா வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் வந்து வெஜிடபிள் டே அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அப்போ வந்து கீரைகள், பழங்கள், காய்கறிகள், பயறு வகைகள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஏன்பா அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு மாதத்தில் வந்து நம்ம வந்து தேவையில்லாத கொழுப்புகள்லாம் சாப்பிட்றதுனால இந்த பழங்கள், காய்கறிகள், கீரைகள், பயிர் வகைகள்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கல்சியம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்காலத்தில் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வரும், அதனால் இப்போ தயார் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக பழங்கள், கீரைகள், காய்கறிகள் அது மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நம்ம இதுக்கு தேடி போகணும்னு அவசியமே இல்லை, நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இதை பண்ணிடலாம். நகரத்தில் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, பருப்பு கீரை, முட்டைக்கோஸ், தேங்காய், நெல்லிக்காய், கேரட் இதை வச்சு எளிமையாக செஞ்சிடலாம். என்ன செய்வாங்க அப்படின்னா, பருப்பு கீரை ஒரு 10 இல்லாட்டி 11 எடுத்துக்குவாங்க. தேங்காய் சில்லையும் அந்த பருப்பு கீரையும் ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிட்ருவாங்க. அது கூட கொஞ்சம் பொரிகடலை, நெல்லிக்காய் சீவி வச்சுருக்கிறத போட்டு கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க. அது எல்லா சத்தும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அவங்க சாப்பிடும் போது நம்மளுக்கு எச்சி ஊறும். நான் கொஞ்சம் ஐடியா சொல்கிறேன், நீங்கள் ப்ரெட்டு அதெல்லாம் வேணும்னா தவிர்த்துக்கலாம். சொல்லணும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ வந்து அடுப்பில் சமையல் அதை பற்றி ஒரு 15 மட்டும் சொல்கிறேன். இனிப்பு அவல், தயிர் அவல், காய்கறி சாலட், பழ சாலட், நீர்மோர், அவல் லட்டு, தர்பூசணி ஜூஸ், கேரட் தேங்காய் துருவல், தக்காளி வெங்காய சாலட், மாம்பழம் ஜூஸ், கொத்தமல்லி ஜூஸ், நெல்லிக்காய் சாறு, ஏபிசி ஜூஸ் அப்படின்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் சாறு தான், பேரிச்சம்பழ மில்க் ஷேக், பப்பாளி பழ சாலட், இது அனைத்தும் அடுப்பில்லா சமையலாகும். நன்றி.

ஓட்டப்பிடாரம் அக்ஷயா வந்து ரொம்ப அழகாக பொறுமையாக நிறுத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. இந்த வயசில் வந்து உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியம்.

0: விஷயம். அடுத்ததாக யார் வருவா அப்படின்றது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்கள அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டலாமா?
1: வணக்கம், நான் ஓட்டப்பிட அறமதிசய பேசுகிறேன். அடிப்பில்லா சமையல் அப்படின்னு தலைப்பு கொடுத்த சரவண மாமாவை ஒரு தீர்க்க தரிசின்தான் சொல்லணும். ஏன்னு நான் சொல்கிறேன், நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி தெரியும், ஆனால் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம உலகத்தில் நாடுகளுக்கிடையே போர் அடிக்கடி நடக்கிறதுனால எரிபொருள் தட்டுப்பாடு பெரும் பிரச்சனையாக ஒரு பக்கம் இருக்குது. அது கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் புவி வெப்பமயமாதல் அதிகமாகி ஒவ்வொரு ஆண்டும் வெப்பநிலை கூடிக்கிட்டே வருது. இதில் இருந்து நாம் தப்பிக்கிறதுக்கும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் சில முன்னேற்பாடு பயிற்சிகள் தேவை. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தோரு போல கெடும் அப்படின்னு வள்ளுவரும் நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கார். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இப்போவே அடுப்பில்லா சமையல் பழகிக்கோங்க அப்படின்னு குழந்தைகள் வழியாக ஒரு செய்தியை கொடுக்கிற சரவணன் மாமா ஒரு தீர்க்கதரிசி தானே. சரி, அடுப்பில்லா சமையல்னால நமக்கு என்னென்ன நன்மை அப்படின்னா, நேரம் மின்சாரம் எரிபொருள் மிச்சமாவது, வேக வைக்காத உணவுங்கிறதுனால சீரணம் எளிதாகும், ஒரே ஒரு பாத்திரம் ஒரு கரண்டி போதும், பாத்திரம் கழுவுற வேலை மிச்சம், தண்ணீர் சேமிப்பும் வந்துடும். வேக வைக்காமல் சாப்பிட்றதுனால எந்த சத்தும் ஆவியாகி போகாமல் அப்படியே நம்ம உடம்புக்கு கிடைக்கும். சூடாக சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் தேவையில்லாமல் சூடு ஏறுறத தடுக்கும் குறைக்கும். காய்கறி பழங்கள் நிறைய சாப்பிட்றதுனால உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி நிறைய சொல்லலாம். எனவே அடுப்பில்லா சமையல் நோயிலிருந்து விடியல். நன்றி.
0: பொதுவாகவே வந்து அட்சயா பேசுகிறதும் சரி அதிசயா பேசுகிறது சரி ஒரே இடத்துலேருந்து பேசினாலும் சரி ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயத்தை விதவிதமாக அதாவது வித்தியாசமாக சொல்லுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் இன்றைக்கி வந்து நான் தான் மாட்டிக்கிட்டேன் அவங்கள்ட்ட தீர்க்கதரசி அப்படின்ற அளவுக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் தீர்க்கதரசி அப்படின்னா ஒரு பிற்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தில் முன்னாடியே வந்து நம்மளால் யோசித்து சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம ஒரு தீர்க்கதரசி அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை சொன்னதுனால நம்ம தீர்க்கதரசி அப்படின்னா இன்னும் லைஃப்பில் எவ்வளோ நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது, அதெல்லாம் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சால் இன்னும் எவ்வளோ சௌரியமாக இருக்கும். சரி, நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக பேசுனாங்க அக்ஷயா அதிசயா. ரெண்டு பேருக்குமே நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாடல் கேட்போம். யாருக்கு ரிலாக்ஸ் மட்டும் கேட்காதீங்க தயவு செஞ்சு.

0: டீன்ஸ் அப்படிங்கிற படத்துலேருந்து ஒழித்த பாடல் கேட்டோம். ஜானகி ஈஸ்வர், நேஹா, கிருஷாங்கு, நந்தா, அன்யா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. பாடல் இசை வந்து பார்த்திங்கன்னா ஈமான், பாடல் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 10:45 ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நொடிகள் தான் இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேசி அமைச்சிருக்கிறது யா அப்படின்னு கேட்கலாம். அதாவது இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஃபயர்லெஸ் குக்கிங், அதாவது அடுப்பில்லா சமையல். இந்த அடுப்பில்லா சமையல் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, நிறையா வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து இந்த அடுப்பில்லாத சமையல் வந்து அவசர அவசரமான ஒரு நேரத்துக்கு நமக்கு பயன்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஆரோக்கியமான உணவு, அந்த தான் முக்கியமும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமான உணவு, அதை அடுப்பு இல்லாமல் நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி, இரட்டிப்பான ஒரு பவர் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ வந்திருக்கிறவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் தியா ஆராதனா. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் வேளாங்கண்ணி மேல்நிலை பள்ளி. தலைப்பு அடுப்பு இல்லாத சமையல். சமையல் என்றாலே நம் நினைவிற்கு வருவது அடுப்பு தான். ஆனால் அடுப்பில்லாமல் சமைப்பது மிக எளிமையான ஆரோக்கியமான உணவாகும். அடுப்பில் சமைக்கும் பொழுது பொரித்தல், வறுத்தல், வேக வைத்தல் போன்ற செயலை செய்கின்றனர். அடுப்பில் சமைக்கும் பொழுது காய்கறியில் உள்ள சத்துக்கள் குறைகின்றன. அடுப்பில்லாமல் எண்ணெய் இல்லாமல் சமைப்பது மிக ஆரோக்கியமான உணவாகும். உடல் எடையை குறைப்பவர்களுக்கும் குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுக்க விருப்பவர்களுக்கும் இது ஒரு சிறந்த கலையாகும். நன்றி.
0: ஓகே, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க தியா ஆராதனா. நிலத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் தியா ஆராதனாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். ரொம்ப ஒரு குடுகுடுன்னு பேசிட்டு போனால் ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது, கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நிகழ்ச்சியில் நிறைவு செய்ய போகிற குழந்தை யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு இப்போது நம்ம இந்த சமயத்தில் கடைசியாக பேசி அனுப்பிச்சிருக்கக்கூடிய அந்த குழந்தை யார் கேட்கலாமா?
2: வணக்கம், என் பேஜி தந்தி, என் யூகேஜி பிசஸ் படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம நினைப்பு இல்லாத சமையல் ஃபயர்லெஸ் குக்கிங் பற்றி தான் பேச போகிறோம். அப்படின்னா என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பே பற்ற வைக்காமல் ஃபூடே இல்லாமல் சமைக்கிறது தான். இல்லை என்னென்ன பண்ணான்னு தெரியுமா, நம்ம பிடிச்சமான ஃபுட்ஸ்லாம் கட் பண்ணி அடுப்பில் போட்டு அது மாதிரி க்ரீம் விட்டு சாப்பிட்டா அப்படிச்சின்னு சூப்பராக இருக்கும். அப்போ வேற என்ன பண்ணா, நமக்கு பிடிச்ச வெஜிடேபிள்லாம் கட் பண்ணி நீ பேனில் போட்டு நம்ம பிடிச்ச சாசன கம கமனு ஊற்றிட்டு கலக்கி சாப்பிட்டா ரொம்பையாக இருக்குல்ல. மிளகு தின்ன பவுச் இருக்குல்ல, அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி மாங்காய் போட்டு கலை பொடி போட்டு சாப்பிட்டா ஜெய் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல. அப்புறம் அண்ணா மிக்சியில் பொறிச்சு ரொம்ப அரைச்சி அது தேன் விட்டு மாவு மாறி பிச்சிஞ்சி உளுந்தியாக போட்டு சாப்பிட்டா எம்யான்னுக்குள்ள. அப்புறம் ஈஸியான

0: விஷயம் சொல்லட்டுமா? ரெண்டு சைஸ் பெட் எடுத்துக்கோங்க. ஆனியன், டொமேட்டோ, தக்காளி, குக்கும்பர் அண்ணன் எடுத்துக்கோங்க. ஒரு சைஸை வச்சு அதை பட பட பட படன்னு கட் பண்ணி அடுக்கி சாப்பிடணும். இன்னொரு பெட் வச்சு எடுத்து சாப்பிட்டா அதில் சாண்ட்விச் டொமாலிடும். அடுப்பு இல்லாமல் சமைச்சா ஹெல்த்தியாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? ஹெல்த்தியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால சிங்கம் போல சத்து ஒன்றா சாப்பிட்டா நம்ம சாலரி இதே மாதிரி பண்ணாமா? நாமே அது மேலே வச்சா அது மேலே முறுக்கு, அதுக்கப்புறம் வெங்காயம் பொடி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா உனக்கு சாண்ட்விச் அப்படின்னு கடிச்சு கடிச்சு சாப்பிடலாம்.
1: வாய்ப்பெழுத்து மயிலுக்கு நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.

அதாவது சில பேர் வந்து சமைக்கும்போது பார்க்குறத வந்து பார்க்கும்போது நமக்கு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும். சில பேர் பரிமாறி வச்ச அப்புறம் சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் ஜிதேந்திரன் வந்து சொன்னதை பார்க்கும்போதே சரி நம்ம அதை சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் வருது. அந்த சடக் சடக் சடக் படக் படக் படக் அப்படிலாம் சொல்லும்போது உண்மையிலே அந்த ஃபீல் நமக்கு வருது. அந்த கத்தியால் கட் பண்ணுற ஃபீலு ரொம்ப அழகாக வந்து சொன்னாங்க. அதே மாதிரி சுட சுட இட்லி சுட சுட தோசை சாம்பார் இப்படிலாம் சாப்பிட்டு பழக்கப்பட்ட நமக்கு சூடே கிடையாது எதுவுமே, எல்லாம் ஆறி தான் போயிருக்கும். ஆனால் ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்ன ஜிதேந்திரனுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் வாழ்த்துக்கள்.

0: பறந்து போ படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டோம்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
0: நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை குழந்தைகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நாகை சரவணன். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: मजबूत करते हैं। मुझे विश्वास है इस बार गणेश उत्सव में और ऐसे हर उत्सव में हम ऐसी सारी बातों पर जरूर गंभीरता से सोचेंगे और देश हित में कदम भी उठाएंगे। साथियों, हमारे देश की सबसे बड़ी शक्ति हमारे देश के लोग हैं। देश के अलग अलग हिस्सों में हो रहे छोटे बड़े प्रयास हमें बहुत कुछ सिखाते हैं। ये प्रयास बताते हैं कि जब मन में संकल्प हो और समाज का साथ मिले तो कोई भी बड़ा बदलाव लाया जा सकता है। आप अपने आसपास हो रहे ऐसे प्रयासों के बारे में मुझे जरूर लिखते रहिए, अपने विचार और अपने सुझाव भेजते रहिए। हो सकता है आपके आसपास की कोई छोटी सी पहल पूरे देश के लिए प्रेरणा बन जाए। अगले महीने हम फिर मिलेंगे, देशवासियों के कुछ नए प्रयासों की चर्चा करेंगे। तब तक आप अपना और अपने परिवार का ध्यान रखिए। और हाँ, जल संचय तो करना ही करना है, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। कैच द रेन, ये अभियान जरा भी ढीला नहीं होने देना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं। बहुत बहुत धन्यवाद, नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और FM गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण FM रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு

வருகிறது. இந்த மாதம்தான் டிஆர்டிஓ நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை டிஆர்டிஓவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை

பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1 லட்சம் ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே, அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11 லட்சம் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை.

ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாகச் செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டுக்கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி, நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழ

பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை

நீண்ட காலம் வரை மனதை வருடிக் கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது.

0: பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்படத் தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின்பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழைநீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.
1: ரெட்ரோ நேரம் நம்முடைய நேயர்கள் வந்து நாள்தோறுமே இந்த ரெட்ரோ நேரத்தில் என்ன மாதிரியான பாடல் தொகுப்புகள் இடம்பெற இருக்கிறது அப்படின்னு கேட்பதற்காக அவளோடு காத்துட்ருப்பீங்க. இன்றைக்கி இந்த தொகுப்பு நிச்சயமாக எல்லோருக்கும் பிடித்த தொகுப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம்.

0: கேட்ட பாடல் தாவணி கனவுகள் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா இணைந்து பாடியிருந்தது. வாலியின் பாடல் வரிகளுக்கு இசையமைத்திருந்தவர் இளையராஜா. நேயர்களே, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்றைய ரெட்ரோ நேரம். இந்த நிகழ்ச்சியில் 1980களில் இயக்குனர் கே பாக்யராஜ் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த சில திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வலம் வரப்போகிறது, வலம் வந்து கொண்டிருக்கிறது.
1: சங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்

தமிழ் திரையுலகை பொறுத்தவரை, இல்லை என்றால் இந்திய திரையுலகம் அப்படின்னே வச்சுக்கலாம், ஒரு இயக்குனர் வெற்றி பெறுகிறார், பிரபலமடைகிறார் என்று பார்த்தோம்னா அவர்களுக்கென்று ஒரு தனி பாணி இருக்கும், அவர்களுக்கு என்று படம் இயக்குகிற ஒரு விதம் இருக்கும், அது அந்த மக்களை சென்றடைந்திருக்கும். அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அவர்களுடைய பாணி, அவர்கள் கதை சொல்லுகிற விதம், அவர்கள் அதற்காக தேர்ந்தெடுக்கிற நடிகர்கள் நடிகையர்கள், இப்படி பலவிதமான காரணங்கள் இருக்கும். நகைச்சுவை தளம் எப்படி இருக்கிறது அதுவும் கூட ஒரு அங்கம்தான். இப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஒரு மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருவராக திகழ்பவர் கே பாக்யராஜ் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைக்கதை அப்படின்னாலே கே பாக்யராஜிற்கு இந்தியா முழுவதற்குமே ஒரு பிரபலமான ஒரு முகம் உண்டு. ஏனென்றால் அவருடைய திரைக்கதை அமைக்கும் விதம் அவ்வளவு பிரபலமானது, அவ்வளவு நேர்த்தியானது என்று சொல்லுவார்கள். இன்று நம்முடைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் கே பாக்யராஜ் 1980களில் இயக்கிய சில படங்களிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

கேட்ட பாடல் முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் பாடியிருந்தது. நா காமராசன் இயற்றியிருந்தார் அந்த பாடலை. இயக்குனர் கே பாக்யராஜ் தனது தனித்துவமான திரைக்கதைகளால் ரசிகர்களை கவர்ந்தவர். 1980கள் அந்த காலகட்டத்தில் தலை சிறந்த திரைக்கதை மன்னர் அப்படின்னே போற்றப்பட்டவர். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவியாளராக தனது பயணத்தை துவங்கி சுவரில்லாத சித்திரங்கள் இதன் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர். 25-க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியிருக்கிறார். 70-க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். நடுத்தர வர்க்க வாழ்க்கையை நகைச்சுவை மற்றும் குடும்ப உணர்வுகளோடு திரையில் கொண்டு வந்தவர் அவர். அதனால்தான் அவர் வந்து ஒரு 25-லிருந்து 30 படங்களுக்குள் இயக்கியிருந்தாலும் ஒவ்வொரு படமும் நம்முடைய நெஞ்சில் பசுமையாக இருக்கும். ஏன்னா நடுத்தர வர்க்கத்தின் வாழ்க்கையை தான் அவர் வந்து ஒரு நகைச்சுவை உணர்வோட திரைப்படமாக்குவார். அதுவும் பார்த்திங்கன்னா அதற்காக பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் அவங்க அவருடைய பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயின் அப்படின்லாம் யாருமே அவருடைய திரைப்படத்தில் இருக்க மாட்டாங்க. பல படங்களில் அவரே தான் ஹீரோவாக இருப்பார். கதாநாயகன் அந்த வேஷமும் அவரே தான் எடுத்துக்கொள்வார். அந்த எளிமையான கதை சொல்லுகிற அவருடைய பண்பு தான் அத்தனை படங்களையும் இன்றும் நம்முடைய மனதில்

0: டார்லிங் டார்லிங் டார்லிங் இந்த திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மாணிஜியாரம் இணைந்து பாடியிருந்தாங்க. புலமை பித்தன் இயற்றி சங்கர் கணேஷின் இசையமைப்பில் இடம்பெற்றது இந்த பாடல். பாரதி ராஜாவின் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் உள்ளிட்ட படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் இயக்குனர் கே பாக்யராஜ். அதனைத் தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில், டிக் டிக் டிக் ஆகிய படங்களுக்கு பாரதி ராஜாவுடன் இணைந்து கதை எழுதினார். சிகப்பு ரோஜாக்கள் படத்திற்கு வசனம் எழுதியவர். துணை கதாபாத்திரங்களிலும் இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் நடித்து வந்துட்டு இருந்தார். இப்போது கே பாக்யராஜ் இவங்க படத்தில், அதாவது நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே 25-க்கும் மேற்பட்ட படங்கள் இயக்கியிருக்கிறார் அப்படின்னு, நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு சில படங்கள் நினைவிற்கு வரும். அது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்ல, அந்த காலகட்டத்தில் மட்டும் கிடையாதுங்க, இன்றைக்கும் கூட பார்த்துட்டு இருக்கலாம். இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு, தாவணிக்கனவு, சின்ன வீடு, அவசர போலீஸ், 100, ராசுக்குட்டி, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, சொக்கத்தங்கம், இந்த படங்கள்லாம் கூட நம்ம பார்க்கும்பொழுது ஏதோ நம்முடைய பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த கதாபாத்திரங்கள் அவ்வளவு அழுத்தமான கதாபாத்திரங்களாக இருக்கும். அதுக்கு வந்து பவுனு பவுனு தான் இந்த படம் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி அவருடைய படங்கள் எல்லாமே நேர்த்தியான படங்கள் என்று சொல்ல வேண்டும்.
1: சிறகம்பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய சிறகம்பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி

0: கொத்து கொத்தா குஞ்சம் கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தாலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: நேரம் 12:35 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ நேரம். வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

முந்தைய 7 நாட்கள் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன், வாணி ஜெயராம் இணைந்து பாடியிருந்தது. வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். நம்முடைய நேயர்கள் அவங்க பதிவு சிலதாக பார்த்துட்டு வந்துடலாம். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், சரவணன் ராமலிங்கம், ராஜமாணிக்கம் கோபி இவங்கெல்லாம் வந்து பாடல் நல்லா இருந்தது, வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், சூளை ரீஜா மனோகரன், கமலா வரதன், மீண்டும் ஹரிஹரன், அந்தோணி ராஜ் இவங்க எல்லாரும் வந்து நமக்கு கடந்த நிகழ்ச்சியில், அதாவது 9 மணிக்கு கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் விடையெல்லாம் அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஷேகா அவங்க வாழ்த்துக்கள் வணக்கம் சொல்லியிருக்காங்க. முத்துக்குமரன் வில்லிவாக்கம் அவங்களும் வந்து அதே மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி கவிக்கோலம் அவங்க வந்து விருத்தக்கோல வாழ்த்துப்பான்னு ஒன்று அனுப்பியிருக்காங்க. அது கொஞ்சம் இப்போ படிப்பதற்கான நேரம் அனுமதிக்கவில்லை, ரொம்ப நன்றி. அதற்கு பிறகு சூளை ரீஜா மனோகரன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், சுபா திவாகர், இளங்கோ, சூளை ரீஜா மனோகரன் இவங்க எல்லாருமே வந்து நமக்கு கடந்த நிகழ்ச்சியில், அதாவது கலக்கல் நேரத்தில் சிலர் வந்து அதற்கு பதில் பதிவு செய்திருக்காங்க, சிலர் நமக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ராஜா எம், இதே மாதிரி மேலப்பேடு தயாளன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, முரளிதரன் விழுப்புரம், முரளிதரன் விழுப்புரம் அழகாக ஒரு போஸ்டர் நமக்கு என்றைக்கு மாதிரி அவருடைய பாணியிலேயே அனுப்பியிருக்கிறார். பர்வதவர்த்தினி அதே அவங்க வந்து அந்த பாடல்கள்லாம் குறிப்பிட்டு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது அவங்க, நீங்கள் பாக்யராஜ் அவர்கள் பாடல்களை எடுத்து வந்திருக்கிறீர்கள் கரெக்டாக அப்படின்னு நம்ம இன்றைக்கி ஆரம்பத்தில் கேட்டிருந்தோம், என்ன மாதிரியான பாடல்கள்னு. ஆமாங்க, நீங்களும் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். வீரராகவன், மாதவரம் அவங்களும் ஒரு ரசனையான ஒரு சில வரிகளை போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி, இளங்கோ இவங்க எல்லாருமே பாடல்களை ரசிச்சிட்ருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இளங்கோ வந்து மறைந்த திரை மாமன்னன் பாக்யராஜ் அவர்களுக்கு ரெட்ரோ நேரம் பாடல்கள் சமர்ப்பணமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஏழு கிணறு தேவா, தமிழரசன் தங்கவேலு இவங்க எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் வணக்கம் சொன்னது மட்டும் இல்லை, தமிழரசன் தங்கவேலு வேதாரண்யத்திலிருந்து இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் குடும்ப உறவு மற்றும் பிரச்சனைகளை கையாள்வது, சகிப்புத்தன்மை போன்றவற்றை மையமாக வைத்து படம் எடுத்து மக்களின் மனதை காட்சிப்படுத்தியவர் அப்படின்னு ரொம்ப அழகாக விளக்கியிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் யதார்த்த இயக்குனர் கே பாக்யராஜ் அவரது இயக்கத்தில் உருவான பாடல்களின் தொகுப்பு சிறப்பாக இருக்குது அதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. அது மாதிரி மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வாழ்த்துக்கள் வணக்கமும் சொல்லியிருக்காங்க. நிலையத்தில் நேரம் 12:39:15.

0: செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது.
0: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகமெங்கும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.
1: இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
0: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சனையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
1: மேற்காசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்க.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
1: நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது.
0: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு. அவர்கள் சுத்தமாவதை பார்த்து

0: வர்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
1: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
3: இந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டுல அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல, அந்த ரயில் நிலையங்கள்லாம் எடுத்து அது மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொண்டோம். சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம்
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி

0: ரெட்ரோ நேரம்.
1: ரெட்ரோ நேரத்தில் நம்முடைய நேயர்கள் அவங்களுடைய சில பதிவுகளையும் பார்த்துட்டு வந்துடலாம். அந்தோணிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி வனஜா சொல்லியிருக்காங்க, பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், கே பாக்யராஜ் ஒரு புகழ்பெற்ற இந்திய திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர் மற்றும் திரைக்கதை ஆசிரியர் ஆவார். சிறப்பான மற்றும் கச்சிதமான திரைக்கதைகள், சுவாரஸ்யமான நகைச்சுவை மற்றும் சமூக முக்கியத்துவம் வாய்ந்த கதைகளுக்கு அவர் பெயர் பெற்றவர். அவர் மறைவு திரையுலகிற்கு பேரிழப்பு. வனஜா பெரும்பாக்கம். ரெட்ரோ பாடல்களில் பாக்யராஜ் அவர்கள் பாடல்கள் அருமை. அவர் ஆன்மா இறைவனடி சேர்ந்தது. பர்வதவர்த்தினி, அவங்க டார்லிங் டார்லிங் டார்லிங் இந்த படத்தில் அழகிய விழிகளில் இந்த பாடல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர், ரெட்ரோ நேரம் பாடல்கள் அட்டகாசம், வழங்கி கொண்டிருக்கும் தங்களுக்கு நன்றிகள். மந்திரமூர்த்தி ஆச்சாரி நாகர்கோயில், ரெட்ரோ நேரத்தில் புதிய ராகம் கண்டுபிடிக்க நாயகியின் குரல் உதவியதாக நாயகன் வர்ணிக்கும் வரிகளை கொண்ட பாடல், அதே மாதிரி எண்ணி இருந்தது ஈடேற அந்த மாதிரியான பாடல்களை வெளிப்படுத்தியது நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நம்முடைய ரெட்ரோ நேரம் நடிகர் பாக்யராஜ். 1980களில் அவரது இயக்கத்தில் வெளிவந்த சில திரைப்படங்களிலிருந்து பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இதோ அடுத்து.

கேட்ட பாடல் எங்க சின்ன ராசா திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருந்தது. வாலியின் பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ், இயக்குனர் கே பாக்யராஜ். நடுத்தர வர்க்கம் மற்றும் கிராமத்து எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து, அத்தோடு நகைச்சுவை உணர்வு சேர்த்து, குடும்ப சென்டிமெண்ட் சேர்த்து, காதல் மற்றும் சமூக கருத்துக்களை கலந்து ஒரு படத்தை உருவாக்குவதில் நேர்த்தியானவர். அது மட்டுமல்ல, ஹீரோயிசம், அதாவது நாயகன், பெரிய பெரிய ஹீரோக்கள் இவங்களால தான் ஒரு படம் ஓடும் என்கிற அந்த மாயையை உடைத்தெறிந்து தானே திரைப்பட கதாபாத்திரங்களை ஏற்றுக்கொண்டவர். திரைப்பட கதாபாத்திரங்களில் தன்னை தாழ்த்தி உயர்ந்து நின்றார். உலகத்தரம் என ஓடிக்கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவில் தமிழ் தரத்தை கொண்டு வந்த பாக்யராஜ் எனும் திரைக்கதை அமைப்பதில் வல்லவரான அவருக்கு என்றுமே தமிழகத்தில் ஒரு இடம் உண்டு என்று சொன்னால் மிகையாகாது. கதை கதை கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இசை என்று, நடிப்பு என்று பல்வேறு கோணங்களில் பரிமளித்தவர் இயக்குனர் கே பாக்யராஜ்.

கேட்ட பாடலை பாடியிருந்தவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இது நம்மால் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. இசை கே பாக்யராஜ். கேட்ட இந்த பாடலோடு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. ரெட்ரோ நேரம். நேரம் ஒரு மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருப்பது
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை உடனடியாக கேட்டு ரசிக்க முடியும். அப்படி ரசிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்பு கொள்ளலாம் எங்களை தொலைபேசி வழியாக. இப்போ வந்து இரண்டு எண்கள் இருக்கிறது. ஒரு எண் ஆண் நேயர்களுக்கும் அடுத்த எண் பெண் நேயர்களுக்குமாக நாம் பிரித்து வழங்கியிருக்கோம். முதல் எண் 2952 0853. இந்த எண் ஆண் நேயர்களுக்கும், 2838 9871 இந்த எண் பெண் நேயர்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாடி 044 என்ற எண்ணை இணைத்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம். பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கனி நம்ம பேசுறேன் மேடம்.
1: வாங்க சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு பாத்தீங்கன்னா பாஜிராஜ் இறந்துட்டாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. பாத்தீங்கன்னா திரிக்கதை நாயகன்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும். அவருக்கு ஞாபகமா எனக்கு பாத்தீங்கன்னா சின்ன விடுபட்டுல இருந்து வெள்ள மன உள்ள மச்சான் பாட்டு போடுங்க. அதோட அவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பரா இருக்கும்.
4: ஐயோ, நான் உங்களுக்கு பாஜிராஜ் பேசுறேன். சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம்னா அது மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுதான். அந்த சந்தோஷம் என்னைக்குமே நிலைச்சி இருக்கணும்னா என் படத்தை நிறைய பாருங்க, என் பாட்டை நல்லா கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: இந்த நேரத்துல நீங்க அவருடைய குரலை ஞாபகப்படுத்திருக்கீங்க.
3: நன்றி,
1: ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நன்றி. இதோ அவருடைய ஞாபகமாக இந்த பாடல் உங்களுக்காக.
3: தேங்க்யூ.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருமா பேசுறீங்க?
1: பெரும்பாக்கம் மனஜா. 9 மாதம் கழிச்சு இந்த பாடல் உங்களுக்கு கலந்துருக்கேன் மேடம்.
0: சரிம்மா, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: இன்னைக்கு பாக்யராஜ் இறந்தது, அவருக்கு நினைவால வந்து புதிய வார்த்தை படத்தை மேடம். அந்த படத்தை வந்து இதையோ போகுதே அந்த பாட்டு மேடம்.
0: சரி, கேட்டுடலாமா?
1: நன்றி மேடம்.

0: வணக்கம், வித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம், நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் பெரியாருங்க. மேடம்
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: மேடம் எனக்கு பார்த்தீங்கன்னா எங்க சின்ன சார் திரைப்படம் பாடல் பார்த்தீங்கன்னா நான் தான் நான் தான் பாடினேன் அந்த பாடல் மேடம்.
0: சரிங்க, வழங்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் காத்துட்டு இருக்கணும், சரியா?
1: கண்டிப்பாக, நன்றிங்க மேடம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருப்பது
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்களுக்கு விருப்பமான பாடலை உடனடியாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக தொலைபேசி எண்கள் இதோ. இதில் வந்து இரண்டு எண்களில் ஒரு எண் ஆண் நேயர்கள் பங்கேற்பதற்கும் அடுத்த எண் பெண் நேயர்கள் பங்கேற்பதற்கும் பிரித்து நாங்கள் வழங்கியிருக்கோம். முதல் எண் 29525853, இது ஆண் நேயர்கள் பங்கேற்பதற்கு. 28389871, இது பெண் நேயர்கள் பங்கேற்பதற்கு. முன்னால் 044 இந்த எண்ணையும் இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள்.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க?
1: மேம், எண்ணூர் வாசுகி.
0: என்ன பாட்டு வேணும்
1: மேம்? எனக்கு வந்து படம் வந்து டார்லிங் டார்லிங் டார்லிங், அந்த படத்தில் ஓன் எஞ்சே நீ தான் பாடும் கீதங்கள்.
0: சரிங்க, கேட்டுடலாம்.
1: ஆ, ஓகே மேம்.
0: இந்த பாடல் நிறைய பேருக்கு மனதை தொட்ட பாடல் என்று தோன்றுகிறது இல்லையா? நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, இப்போது என்ன செய்யலாம்? இந்த நேரம் இதை கேட்டதால் இப்போ கேட்டுருவோமா?

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குட்டம் ரவி, செங்கல்பட்டு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து கொடிபிறகு, நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த கொடிபிறகு படத்திலிருந்து அன்னை மடியில் கண்டிருந்த அந்த பாடல் வேணும் மேடம்.
0: சரிங்க, வழங்கி.
1: நம்ம பாரதி ராஜாவுக்காகவும் பாக்கியராஜுக்காகவும் ரெண்டு அஞ்சலி மேடம் விதமாக அந்த பாடல் நான் கேட்கறேன் மேடம்.
0: சரிங்க, நன்றி, கொஞ்சம் காத்துட்டு இருங்க. சரியா,
1: நன்றி மேடம்.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா,
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற

0: வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: சசிகலா பேசுறேன் மேடம், சைதா பட்டிங்கிறது.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து மௌனகீதங்கள்ல இருந்து குட்டி பூமேலே அந்த பாட்டு வேணும்.
0: சரிம்மா, வழங்கலாம். ஆனா கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணும், சரியாம்மா? நன்றி. நிலையத்தில் நேரம் 1:30.
2: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
3: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட்

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
0: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது
4: பாடல் உங்கள் சாய்ஸ்.
3: வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி. இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்றைய நம்முடைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்கள் எல்லாருமே வந்து இயக்குனர் கே பாக்யராஜ் அவருடைய படங்களிலிருந்து அவருக்கு ஒரு சமர்ப்பணமாகவே இதுவரையிலும் பாடல்களை வழங்கிட்டிருக்காங்க. நாமளும் கூட 12 மணி ரெட்ரோ நேரத்திலும் ஒரு சமர்ப்பணமாகத்தான் பாடல்களை வழங்கினோம். நம்முடைய நேயர்களும் அதே இதை இப்போ தொடர்ந்து வழங்கிட்டிருக்காங்க. அடுத்த பாடல் இதோ.

0: நேரம் 1:35:45 இந்த நேரத்தில் நம்மோடு பங்கேற்கும் நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம்மா, லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க?
1: பர்வதவர்த்தனை பொறுச்சொல்லூர்ல.
0: சொல்லுங்கம்மா.
1: ரொம்ப சந்தோஷம் மேடம், இந்த நிகழ்ச்சிக்கே இன்னைக்கு தான் எனக்கு லைனே கிடைச்சது. முதல்
0: நாள் ஏன் கிடைச்சது? உங்களுக்கு பிரித்து வச்சதுனால தானே கிடைச்சது. இல்லை ஒரு

0: விளையாட்டுக்கு தான் சொன்னேன்.
1: கிடைக்கவே கிடைக்காது எனக்கு,
0: கிடைக்கும், இனிமே கிடைக்கும். அப்ப இல்லம்மா, இல்லம்மா, இல்லம்மா, அம்மா, அம்மா, அம்மா, அம்மா, ஒரு நிமிஷம், எல்லாரும் பங்கேற்க முடியும், பாசிட்டிவாவே இருப்போம். சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
0: அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்னால் நம் நேயர்களுடைய பதிவுகள் சிலதையும் பார்த்துட்டு வந்துடலாம். பாபு முள்ளக்காடு அவங்க வந்து வணக்கம், கன்கிராட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய நேயர்கள் பதிவுகள்லாம் கிடுகிடுன்னு பார்த்தோம் அப்படின்னா, வீரராகவன் அருமையான கீதம், கெண்டை சேவல் கூவும் நேரம், மனதில் நின்று நிலைக்கும் ஓரம் அப்படின்னு போன நிகழ்ச்சியில் ஒலிபரப்பான பாடலை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது ரெட்ரோ நேரத்தில் அந்த பாடல் தேர்வெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்களும் வந்து எல்லா பாடல்களும் இல்லை, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நேயர் பெயர் சொல்லி அவங்க தினமும் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, அந்தந்த நேயர்கள் அவங்களுக்கு தெரியும், நிச்சயமாக அப்படி வரமாட்டாங்க அப்படின்னு நாம் நம்புகிறோம். சரியா, அதற்கடுத்தது கந்தன்வள்ளி எடப்பாளையம் சவுகார்பேட்டை அவங்க சொல்லியிருக்காங்க. வணக்கம் செல்வகுமார், எம்ஜி கார்டன் வணக்கம் சொன்னது மட்டும் கிடையாது, பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை ரசித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களும் கேட்டிருக்காங்க, புரசைவாக்கம் சவுந்தரராஜனும் கேட்டிருக்காங்க, பேதம் இல்லாமல் 2 எண்களையும் இருபாலருக்கும் கொடுங்கள், ஆண் நேயர்கள் அதிகம், பெண் நேயர்கள் குறைவு. இல்லைங்க, இதை ஒத்துக்கொள்ள முடியாது, நீங்கள் தவறாக எடுத்துக்கக்கூடாது. எல்லோருக்கும் வந்து ஒரு சமமான பங்களிப்பாக இருக்கட்டுமே அப்படின்னு தான் இப்படி பண்ணினோம். இதில் ஒன்றுமே கிடையாது, தவறெல்லாம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. உங்களுக்கும் நிச்சயமாக எப்பொழுதும் மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரியா, இதோ அடுத்த பாடல்.

0: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ, வணக்கம, காஞ்சிபுரம் செல்வம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு வந்து கே பாக்கியராஜ் இறந்ததுக்கு அஞ்சலி செய்யும் வகையாக கனத்த இதயத்துடன் கன்னி பருவத்திலே படத்துல கொட்டு வண்ண ரோஜா அந்த பாட்டுங்க.
0: சரிங்க, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.
2: ரொம்ப நன்றிங்க.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: என்ன கலா பேசுறேன் மேடம்.
0: எங்க இருந்துமா பேசுறீங்க?
1: அரக்கோணம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்
1: மேடம்? ராஜ்குடியில ஒரு பாட்டு போடுங்க மேடம். அதுல
0: அப்படியா? சரிம்மா, ஓகே.
1: நான் விரும்ப படையில் நீங்க சரி அதுல கொஞ்சம் போடுங்க மனசு.
0: சரிங்க, ஓகேங்க.

0: இந்திய பாடல் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்கள் எல்லாருமே வந்து கேட்ட பாடல்கள் எல்லாமே இயக்குனர் கே பாக்யராஜ் அவருக்கு ஒரு சமர்ப்பணமாகவே இன்றைக்கி கேட்டிருந்தாங்க. விரும்பி கேட்ட நேயர்கள் மட்டுமல்ல, நீங்களும் அதாவது வானொலியில் ரசித்து கொண்டிருப்பவர்களும் நிச்சயமாக அனைத்து பாடல்களையும் விரும்பியிருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். கேட்ட இந்த பாடலோடு இன்றைய பாடல் உங்கள் சாய்ஸ் இதே நிறைவு பெறுகிறது. நேரம் 1:59 நொடி. இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கான ஆங்கில செய்திகள் இடம்பெறும். நேயர்களே, இந்த நாள் இனிய நாளாகட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ஆர்ஜேலே ராமலட்சுமி.
1: Good afternoon. This is Akashvani and I'm Saira Mujtaba with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi says India is becoming increasingly secure and self-reliant from seas to the skies with focus on indigenous defense production. Highlights completion of maiden flight of C-295 aircraft manufactured in the country. In his Man Ki Baat program on Akashvani, Mr. Modi expresses gratitude to the citizens of the country for actively supporting his recent appeal to avoid buying gold, foreign travels and promoting carpooling for some time. India and Seychelles signed agreements on various subjects including health, agriculture, finance and space.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.

இந்திய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக பெனிதயா லட்சித் மற்றும் தர்ஷனா பாடிய பாடல் அது. பா விஜய் வரிகள், ஏ ஆர் ரஹ்மான் இசையில். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: வில்லா 2 திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் நாமுத்துக்குமார் வரிகளில் ஆண்ட்ரியா ஜெரமியா பாடிய பாடல் அது. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திற்காக அந்த ஒரு பாடலை கேட்டோம். கார்த்திக் கல்பனா பாடிய பாடல் அது, விவேகா வரிகளில், டி இமான் இசையில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 2:41. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில்.

திருப்பதி அப்படின்ற படத்துக்காக சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் அது, பரத்வாஜ் அவரின் இசையில். இன்னைக்கு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம், அதாவது விவித் பாரதி ஸ்டைல்

அந்த வரிசையில் அதே மாதிரி வரக்கூடிய இன்னொரு பாடல், ஸ்ரீ படத்துக்காக கருணாஸ் மற்றும் ரேயானா பாடிய பாடல், புஷ்பவாசகன் வரிகளுக்கு இசை டி எஸ் முரளிதரன்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் பத்ரி திரைப்படத்திற்காக தேவிஸ்ரீ பிரசாத் பாடிய பாடல் இது. பழனி பாரதியின் வரிகளுக்கு இசை ரமண கோகுலா.

0: நேரம் 2:55. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய நகரங்கள் மற்றும் அதன் இதய துடிப்புகளாக ரயில் நிலையங்கள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. அம்ரித் பாரத் நிலைய திட்டம் என்பது இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை படிப்படியாக மேம்படுத்துவதற்கான ஒரு நீண்டகால திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிலையத்திற்கும் விரிவான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை பொறுத்து பணிகள் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. நிலையங்களை சுத்தமாகவும் வசதியாகவும் பயன்படுத்த எளிதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோள். நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்கள், காத்திருப்பு அரங்குகள், கழிப்பறைகள், தளங்கள் மற்றும் கூரை வசதிகளை மேம்படுத்துவதும் இதில் அடங்கும். தேவைப்படும் இடங்களில் லிப்ட், எஸ்

0: எஸ்கலேட்டர் மற்றும் இலவச வைஃபை போன்ற வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு உதவ வழிகாட்டி அடையாளங்கள் மற்றும் தகவல் அமைப்புகளும் உள்ளன. சில நிலையங்களில் நிர்வாக ஓய்வறைகள் மற்றும் வணிக கூட்டங்களுக்கான சிறப்பு பகுதிகள் இருக்கும். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உள்ளூர் பொருட்கள் கியோஸ்களில் விற்கப்படும். மேலும் நிலையங்களை பசுமையானதாகவும் மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற கருத்து நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் காட்சி மற்றும் விற்பனை நிலையங்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் பூர்வீக மற்றும் சிறப்பான தயாரிப்புகள் கைவினை பொருட்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பூர்வீக பழங்குடியினரால் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள், உள்ளூர் நெசவாளர்களின் கைத்தறி, கைவினை பொருட்கள், மசாலா பொருட்கள், தேநீர், காஃபி மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்றதாக இருக்கும். அம்ரித் பாரத் மிஷன் நிலைய கட்டிடங்களை மேம்படுத்துதல், நகரின் இருபுறமும் நிலையத்தின் மூலம் இணைத்தல், பேருந்துகள் மற்றும் பெருநகரங்கள் போன்ற பிற போக்குவரத்து விருப்பங்களுடன் நிலையங்களை இணைப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு நிலையங்களை மாற்ற சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகள், சத்தமில்லாத பாதைகள் மற்றும் சிறந்த திட்டமிடல் ஆகியவை மேம்பாடுகளின் ஒரு பகுதியாகும். நீண்ட காலத்திற்கு நிலையங்களை வெறும் பயணத்திற்கு அப்பால் பல நோக்கங்களுக்கு உதவும் துடிப்பான நகர மையங்களாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். மில்லியன் கணக்கான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக அதன் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்க இந்திய ரயில்வேயின் ஒருங்கிணைந்த முயற்சியை அம்ரித் பாரத் ரயில் நிலையம் குறிக்கிறது. அழகியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முகப்பு, மறுசீரமைக்கப்பட்ட தளங்கள், அழகான நிலத்தோற்றம், கூரை பிளாசா, கியோஸ்கள், உணவு அரங்குகள், குழந்தைகள் விளையாடும் பகுதி போன்ற நவீன வசதிகளை பயணிகளுக்காக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அம்ரித் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் தோற்றம் 2021 முதல் தொடங்குகிறது. அப்போது காந்திநகர் நவீனமயமாக்கலுக்கு உட்பட்ட முதல் ரயில் நிலையமாக மாறியது. அனைத்து நவீன வசதிகளும் 5 ஹோட்டலும் நிறைந்தது. அதே ஆண்டில் ஹபீப்கஞ்ச் என்று அழைக்கப்பட்ட ராணி கமலாபதி ரயில் நிலையம் புதிய தோற்றத்தை பெற்றது. இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன் அல்லது அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகள் தங்கள் ரயில் நிலையங்களை அணுகக்கூடியதாக மாற்ற இந்திய ரயில்வே உறுதி பூண்டுள்ளது. நுழைவு சாய்வு பாதைகள், அணுகக்கூடிய பார்க்கிங், குறைந்த உயரம் கொண்ட டிக்கெட் கவுண்டர்கள், உதவி மையங்கள், கழிப்பறைகள், குடிநீர் மையங்கள், சுரங்கப்பாதைகள், லிப்டுகள் கொண்ட நடைபாதைகள், பிரெய்லி அடையாளங்கள் உள்ளிட்ட நிலையான அடையாளங்கள் மற்றும் பார்வை குறைபாட்டிற்கான தொட்டுணரக்கூடிய பாதைகள் போன்ற வசதிகளை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான ஏற்பாடுகள் வழிகாட்டுதல்களில் அடங்கும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான இந்திய ரயில் நிலையங்கள் மற்றும் நிலையங்களில் உள்ள வசதிகளை அணுகுவதற்கான வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாக வளர்ந்து வரும் தேசத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவின் ரயில்வே உள்கட்டமைப்பை மாற்றுவதற்கான ஒரு முக்கிய படியாக அம்ரித் பாரத் நிலைய திட்டம் உள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 part 2 is the Don.
2: Don.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நாம் 2000களில் வெளியான தமிழ் பட பாடல்களோடு தான் கேட்க போகிறோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் சிட்டிசன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் மற்றும் வசந்தராதாஸ் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் தேவா இசையில்.

0: நிகழ்ச்சியை நடத்த பாடல் தூர் திரைப்படத்திற்காக பரவை முனியம்மா அவர்கள் பாடிய பாடல் இது. அறிவுமதியின் வரிகளுக்கு இசை வித்யாசாகர்.
1: மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேராண்டி மதுர வீரன் தானே.

நேரம் 3:11. இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ், இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். நிகழ்ச்சியின் நடத்த பாடல் காதல் அழிவதில்லை என்ற திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நேயர்களே, புத்தாண்டை எங்களது புதிய சேவையுடன் கொண்டாட விரும்புகிறீர்களா? உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் வானொலி செய்திகளை வாட்ஸ்அப்பில். எங்களது மாநில மற்றும் ஆகாஷவாணி செய்தி அறிக்கைகளை ஒலி வடிவில் இனி வாட்ஸ்அப்பிலும் கேட்கலாம். இது மட்டுமா? இல்லை, முக்கிய செய்திகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும். இந்த வசதியை பெற விரும்புவோர் 9444045673 என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள். எங்களது இந்த புதிய சேவையுடன் புத்தாண்டை கொண்டாடுங்கள்.
2: வர்ணஜலம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஏன் நீ ரொம்ப அழகாக இருக்கேன்ற திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் சுஜாதா மற்றும் சுனிதா சாரதி இணைந்து பாடிய பாடல். தாமரையின் வரிகளுக்கு இசை ஸ்ரீனிவாஸ்.

நேரம் 3:25. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தமிழ் என்ற திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் கங்கா இணைந்து பாடிய பாடல். விவேகாவின் வரிகளுக்கு இசை பரத்வாஜ்.

நேரம் 3:30. வர்ணச்சலம் நிகழ்ச்சியில் என்னோட இணைஞ்சிருக்கிறீங்க. நான் ஆர்ஜே யுவராஜ். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியில் 2000களில் வெளியான திரைப்பட பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரன் திரைப்படத்திற்காக உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் வித்யாசாகர் இசையில்.

வர்ணஜனம் நிகழ்ச்சியை நடத்த பாடல் தமிழன் திரைப்படத்திற்காக டி இமான் இசையில் டி இமான் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில்.

நேரம் 3:45. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வரஞ்சாலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வில்லன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை வித்யாசாகர்.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யூனிவர்சிட்டி அப்படின்ற படத்திற்காக கார்த்திக் பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ரமேஷ் விநாயகம்.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் மௌனம் பேசியதே திரைப்படத்திற்காக மாணிக்க விநாயகம் மற்றும் மால்குடி சுபா இணைந்து பாடிய பாடல். வாலியன் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

தொடர்வது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்த ஒரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசியா விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும் இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைபேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:03. இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இன்றைக்கி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாடப் போகிறோம். அது என்ன பாட்டு புதிர்னு கேட்குறீங்களா? ஒரு ஃபேமஸான சாங்கோட சரணத்திலிருந்து வரிகளை நான் சொல்லுவேன். அந்த பாடலோட முதல் வரியை நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டு நீங்கள் ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: வணக்கம். சென்னை திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்து பாடிய பாடலது பிரகதி அவர்களோடு இணைந்து மதன் கார்கி வரிகளில். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புது விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளத்துடன். கொண்டாடப்படுங்க.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா? பழைய பாடல்களா? சரி, இது உங்களுக்காக மட்டும் சொல்றேன். இந்த பாட்டு தெரியுதா பாருங்க. அவள் எனக்கா மகளானால் நான் அவளுக்கு மகனானேன். என் உரிமை தாயல்லவா என் உயிரை எடுத்துக்கொண்டாள்.
1: ஐயா பார் மகளே பார் பாடுதல்ல எதுங்க?

0: அவள் பறந்து போனாலே என்ற பாடல் தானே?
1: ரோ அதே பாடல் தான், ரொம்ப சரியா சொன்னீங்க.
0: நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம். நேலம் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க சார்.
1: நல்லா இருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டு விளையாடி இருக்கீங்களா?
2: ஆஹா, விளையாடினது இல்ல, சொல்லுங்க சார்.
1: அப்படிங்களா, சரி. உங்களுக்கான பாடல் வரி, புல்லில் பூத்த பனினி ஒரு கள்ளம் இல்லை, வைரஸ் இல்லா கணினி உன் உள்ளம் வெள்ளை.
2: இந்த பாட்டு கேட்ட மாதிரி இருக்கு, ஏதாவது க்ளூ கொடுங்க சார்.
1: இது மதன் கார்கே அவர்கள் எழுதிய பாடல்.
2: எந்திரன் திரைப்படத்தில் இருந்த காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை, அந்த படம், அந்த பாட்டு?
1: நல்ல முயற்சி, ஆனா அந்த பாடல் இல்ல.
2: இல்லைங்களா?
1: இல்ல. சரி, இணைப்புல வந்ததற்கு நன்றி.
2: நன்றி, நன்றி.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நண்பன் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ், சின்மயி மற்றும் சுவி இணைந்து பாடிய பாடல் இது. ஹாரி ஜெயராஜ் இசையில், மதன் கார்கி வரிகளில். அதையே மதன் கார்கி வரிகளின்றது மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாட்டு புதிரில் இடம்பெற திரைப்பட பாடல்கள் எல்லாமே வந்து மதன் கார்கி அவர் எழுதிய பாடல்கள் தான். நிகழ்ச்சிக்குள் போகலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார்,
2: லைன்ல வந்துட்டீங்க, பேசலாம்.
3: வணக்கம் சார்.
2: யார், எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்குமா? உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா?
3: சொல்லுங்க பாப்போம்.
2: நெஞ்சம் இரண்டும் கோர்த்து நடந்து கொஞ்சம் உலகை காண்போம், காதல் ஒளியில் கால வெளியில் கால்கள் பதித்து போவோம். கேட்டுச்சிங்களா?
3: புதுப்படமா?
2: கொஞ்சம் புதுப்படமா, ரொம்ப புதுப்படம் இல்லை.
3: யார் நடிச்சாங்க சார்?
2: இந்த படத்தோட ஹீரோ வந்து சூர்யா.
3: சூர்யாவா?
2: ஆமா. சரி, தொடர்ந்து கேளுங்க. என்ன பாடலும் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஆசீர்வாதம், ராஜேஷ் பேசுறேன் சார்.

0: பாடல் வரி கேட்டீங்களா?
1: நான் அழகினிலேன்னு பாட்டு சார், சூர்ய பாடம் சார்.
0: இந்த பேக்ரவுண்ட்ல பாடுறவங்க யாரு?
1: பேத்தி சார்.
0: அப்படிங்களா? அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க, அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க.
1: புது படம்லாம் அவர்தான் தெரியும். நாங்கள் பழைய ஆளு சார், 60 வயசு ஆயிடுச்சு. எம்ஜிஆர் படம், சிவாஜி படம்னா நாங்கள் சொல்லிடுவோம்.
0: அப்படிங்களா? அட்டெண்டன்ஸில் ப்ராக்சி கொடுக்குற மாதிரி நீங்கள் உங்கள் பேத்தியை வச்சு ப்ராக்சி கொடுக்குறீங்க. சரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி, ரொம்ப அழகாக சொன்னாங்க.

மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாடி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருத்தன்குடி திட்டு கோபுரத்திலம்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
1: முயற்சி.
0: கண்டிப்பாக. உந்தன் மேனி எங்கிலும் எனை எடுத்து நீ பூச, எட்டி பார்த்திடும் காக்கைகளும் கண்ணை மூடுமே கூச. பாடல் வரி கேட்டிங்களா? ஹலோ ஐயா, லைன்ல இருக்கீங்களா? சரி, இன்னொரு வாட்டி சொல்றேன். உந்தன் மேனி எங்கிலும் எனை எடுத்து நீ பூச, எட்டி பார்த்திடும் காக்கைகளும் கண்ணை மூடுமே கூச.
1: தெரிஞ்சுக்கலாம்,
0: தொடர்ந்து கேளுங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். இணைப்பில் வந்தாங்க, லைன் துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்த பாடல்

0: ஐ திரைப்படத்திற்காக ஆதித்யா ராவ் நேட்டலி டி லூச்சியோ பாடிய பாடல் அது. ஏ ஆர் ரமான் இசையில், மதன் கார்த்தி வரிகளில். ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தொடரலாம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: பாலச்சந்திரன்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா சார்?
1: சரி, இல்லை மாடல் உங்கள் சாய்ஸ் சொல்ற ஒரு இது வந்தது, அது நிறுத்தி வச்சிருக்கா எலெக்ஷனுக்காக. எப்போ மறுபடியும் வருங்களா
0: பாடல் உங்கள் சாய்ஸ்லாம்? மறுபடியும் வருதுங்க ஐயா, 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும்.
1: இப்போ கண்டிப்பாக வருதுங்களா?
0: ஆ, வருது வருது. எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும். சரிங்களா?
1: மாற்ற முடியாது, நான் 3 to 4
0: தெரியலீங்க ஐயா. நன்றி. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். பாடல் வரி சொல்லாமா உங்களுக்கு? பழைய பாடல் தான், முயற்சி பண்ணுங்க. அவளை அவளை ரசித்து கிடந்த விழிகள் வேறாரையும் பார்க்காதே, அவளை அவளை பழகி தொலைந்த இதயம் வேறாரையும் ஏற்காதே.
2: சார், புதுப்படமா இருக்கே சார், பழசுமடையே இல்லையே சார்.
0: இது புதுப்படங்களா? இது ஒரு 2000s வந்த படம் தான், ஆனா இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு. சரி, தொடர்ந்து மேட்ச் கேளுங்க, என்ன பாடல் தெரிஞ்சுக்கலாம்.
2: நன்றி சார்.
0: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம்.
0: பாடல் வரி கேட்டிங்களா?
3: கேட்டேன், அது எனக்கு சரியா தெரியல, இருந்தாலும் யோசித்து பாக்குறேன். என்ன, ஒரு திமேலே மீண்டும் மையலானே, அந்த பாட்டா?
0: அதே பாட்டு தான். யோசிச்ச உடனே கரெக்டா சொல்லிட்டீங்களே, எப்படி?
3: இல்ல, அந்த அந்த நீங்க சொன்னதா ராகமா பாடி பார்த்தோன்னா அந்த
0: முடிச்சிட்டீங்க.
3: அதுதான், ஆமா,
0: ரொம்ப சரியா சொன்னீங்க, ரொம்ப நன்றிமா.
3: நன்றி நன்றி.
0: உங்க பேர் சொல்லிட்டு போயிடுங்க. பேர் சொல்லாமலே போயிட்டாங்க. அந்த நேயருக்காக இந்த பாடல்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: ஜீவா திரைப்படத்திற்காக அபய் ஜோத்புர்கர் பாடிய பாடல் அது. டிவான் இசையில் மதன் கார்கி வரிகளில். பாட்டு புதிய நிகழ்ச்சியின் அடுத்த நேர். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: பேசுறேன்,
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா?
1: சொல்லுங்க சார்.
0: என் கடலில் அலைப்பாயும் ஓர் மௌனராகம் நீதான், காற்று வெளியீடை எல்லாம் நாம் இருவர் பறந்து செல்லத்தானே.
1: நல்ல பாட்டு மாதிரி தான் தெரிஞ்சது.
0: நல்ல பாட்டு தான், நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. இன்னொரு அட்டி சொல்லட்டுங்களா? என் கடலில் அலைப்பாயும் ஓர் மௌனராகம் நீதான், காற்று வெளியீடை எல்லாம் நாம் இருவர் பறந்து செல்லத்தானே.
1: என் சுவாச காற்றே சார் படம்
0: இல்லை? அந்த படம் இல்லை.
1: சரிங்க சார், வேற நேர் கேட்கலாம்.
0: கண்டிப்பாக தொடர்ந்து கேளுங்க, என்ன படம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை முதல் முறை கேட்குறீங்கன்னா, பாட்டு புதிர் என்னென்னா, ஒரு ஃபேமஸான சாங்கோட சரணத்திலேருந்து வரியை நான் சொல்லுவேன், அந்த பாடலோட முதல் வரி என்னென்னு நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டு நீங்கள் ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. நம்பர் சொன்ன உடனே கால் வருது. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
0: ஐயா, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க, நான் பேசுறது எனக்கே
2: கேக்குது.
0: வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, சூர்யா டெய்லர் பேசுறேன்.
0: பாடல் வரி கேட்டிங்களா? ஐயா, ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, நான் பேசுறது எனக்கே கேக்குது. நீங்க போன்ல மட்டும் பேசுங்க.
1: சூர்யா டெய்லர்.
0: பாடல் வரி சொல்லாமா? கேட்டிங்களா இல்ல என்ன பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: எம்ஜிஆர் போல சிவாஜி போல சாங் சார் தெரியும் எனக்கு.
0: அப்படிங்களா?
1: சரி சார்,
0: சரி தொடர்ந்து கேளுங்க, இது என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கலாம். வேற ஒன்னு கிட்ட பேசலாம்.
1: சரி சார்.
0: வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
3: ஹலோ,
0: சொல்லுங்கம்மா, யார், எங்க இருந்து?
3: நான் திருச்சூர்ல இருந்து வள்ளி பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சார்.
0: பாடல் வரி சொல்லாமா இல்ல பாடல் வரி கேட்டிங்களா?
3: கேட்கல சார். சரியா?
0: அப்படிங்களா, இப்போ கேளுங்க.
3: ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணி கழிச்சிருக்கு, ரொம்ப நாளாக கழிச்சு, ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: ரொம்ப சந்தோஷமா, என் கூட ஃபர்ஸ்ட் டைமா பேசுறீங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷம்.
3: சரி,
0: பாடல் வரி சொல்றேன் கேளுங்க. என் கடலில் அலைப்பாயும் ஓர் மௌனராகம் நீதான், காற்று வெளியீடை எல்லாம் நாம் இருவர் பறந்து செல்லத்தானே.
3: க்ளூ கொடுக்க முடியுமா சார்?
0: க்ளூ, இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படத்தோட பெயர்கள் இடம்பெற்றிருக்கும். இப்போ நான் சொன்ன வரியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு தமிழ் படத்தோட பெயர் இருக்கு. என்ன பாடல் தெரிஞ்சுக்கலாம்?
3: நன்றி.
0: சோ அந்த ஃபேமஸான பாடல் இதுதான்.

0: குஷி திரைப்படத்திற்காக ஹேஷம் அப்துல் வஹாப் இசையமைத்து பாடிய பாடல் அது மதன் கார்கி வரிகள். என்னடா குஷி படம்னு சொல்கிறேன், பட் வேறையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது விஜய் தேவரகொண்டா மற்றும் சமந்தா இணைந்து நடித்த திரைப்படம் குஷி, அந்த படத்தினுடைய பாடல். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான காலர், வணக்கம். வித் பாரதி தமிழ் எஃப்எம்
1: சார், வணக்கம் சார்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருநெல்வேலி கணபதி சார்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
1: சொல்லுங்க சார்.
0: நேத்து வெறும் இருள்மயம்தான், நாளை அது ஒளிமயம்தான், நல்ல எதிர்காலத்துக்கு போகும் பாலம் இது.
1: படம் பிரபு படமா சார்? போவோமா ஊர் கோலம்?
0: இல்ல சார், அந்த படம் இல்லை, ஆனா நல்ல முயற்சி. நன்றி சார். நிகழ்ச்சியின் இறுதி காலர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: யார் எங்கேருந்துமா பேசுறீங்க?
2: ரஜித் பாலாஜி பேசுறேன், மடுமா நகர்ல இருந்து.
0: பாடல் வரி கேட்டீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: இல்ல சொல்லுங்க சார், நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்.
0: அப்படிங்களா. நேத்து வெறும் இருள்மயம்தான், நாளை அது ஒளிமயம்தான், நல்ல எதிர்காலத்துக்கு

போகும் பாலம் எது? அப்படிங்களா? சரி, உங்களுக்காக நான் ஒரு பழைய பாட்டு சொல்கிறேன், இதை கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். புகையும் நெருப்பு இல்லாமல் எரிவது எது? பசித்து வாழும் மக்கள் வயிறு அது. 1950களில் வந்த பாடல்மா இது, கேட்டது இல்லைங்களா? சரி, ஓகே, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் சிறு குறி தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்தவொரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசிய விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும் இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைப்பேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான 1வது மகளிர் 1 நாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவ் நகரில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி.
1: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணி 5 நிமிடத்திற்கான ஆங்கில செய்தி அறிக்கை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள் இது பூந்தென்றல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரி 5:11 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். ஸோ பூந்தென்றல் நிகழ்ச்சியில் வர வரம் நேர்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் அவங்க கடந்த காலத்தில், அதாவது நம்ம சின்ன வயசில் ஏற்பட்ட நடந்த ஒரு நிகழ்வை குறித்து கலந்துரையாடிட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேர்கள்கிட்ட நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பாக சின்ன வயசில் இந்த விஷயத்தை செஞ்சுருப்போம். அதாவது உண்டியலில் காசு சேர்த்து வச்சு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருந்திருப்போம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு உண்டியல் நிறைய காசு சேர்ந்தது அப்புறமா அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்பா அம்மா கிட்ட கொடுத்து எனக்கு சைக்கிள் வாங்கி தாங்க அப்படின்னு கேட்ட குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு வந்து தீபாவளிக்கு புது துணி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்ட குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் சின்ன வயசில் உண்டியலில் காசு சேர்த்த அனுபவம் இருக்கா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போகிறீங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கணும்னு புரியப்பட்டீங்கன்னா 0444-295-2-0853 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0444-238-9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் நேர் முதல் காலர் நீங்க தான். நீங்க சின்ன வயசுல உண்டியல்ல காசு சேர்த்து வச்ச அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
1: என்ன
0: ஒரு பெருமை மிகு தரணும் இல்லையா அது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி நீங்க கலந்துட்டீங்க.

0: இல்ல நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் என்னறாங்க. வணக்கம், யாரங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் சார், கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் சார். நல்ல தலைப்பு சார், ஞாபகப்படுத்திட்டீங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். இந்த பொம்மையில ஒரு சிங்கம் மாதிரி ஒரு பொம்மை இருக்கும் சார்.
0: ஓகே.
1: அதுல ஒரு ஓட்டை இருக்கு மேல. அது எங்க ஃபாதர் வாங்கி கொடுத்தாரு. நானும் என் தங்கச்சி ரெண்டு பேரும் போட்டாப்பட்டியில சேர்த்துட்டு வருவோம்.
0: ஓ,
1: அது எங்க அப்பா இப்போ ஆபீஸ் வந்தவொடனே போயிட்டு வந்தோடனே கொடுப்பாரு. அதுல போட்டுருவோம்.
0: ஓ ஓகே.
1: அதை போட்டுருவோம்.
0: ஓகே.
1: அது வந்து அப்புறம் வந்து தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்துருவோம். அவர் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு, பட்டாஸ் ஏதாவது அவரு நாங்க கேட்டது வாங்கி கொடுத்துருவாரு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: தேங்க்யூ சார்,
0: ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியோட அடுத்த நேரம் என்னறாங்க. வணக்கம், யாரங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பதியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்குன்னு பாருங்க.
0: அப்ப அதே உற்சாகத்தோட சொல்லுங்க பாப்போம். நீங்க உண்டியல்ல காசு சேர்த்து வச்ச அந்த நினைவுகள் பத்தி.
2: ஆமாமா, என்னுடைய பாட்டி அப்புறமா தாத்தா எல்லாம் இந்த தீபாவளி இந்த பொங்கல் அதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னா காசு கொடுப்பாங்க.
0: கண்டிப்பா
2: எப்பொழுதுமே வந்து குடுக்கும் போதே பாட்டி 500 ரூபாய் 1000 அப்படின்னு தான் ஜாஸ்தியே கொடுப்பாங்க. நம்ம வந்து சின்ன வயசுலயே ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்னு
0: வச்சுக்கோங்களேன்.
2: காசு வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது பசிச்சுது அப்படின்னா நான் அவங்களுக்கு வெளியில கூட்டிட்டு போய் சாப்பாடு அப்படிங்கறது வாங்கி கொடுப்பேன்.
0: சூப்பர்.
2: மந்த் எண்ட் ஆச்சு அப்படின்னா வீட்டுல ஏதாவது காசு வந்து கையில காசு கிடைக்கும் இல்லையா,
0: நேயர்கள் வந்து அவங்களுடைய நினைவலைகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க காத்துட்டு இருக்காங்க. அதற்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அப்படின்ற பாடல் தான். அந்த பாடலை கேட்கலாம். சேரன் அவர்கள் வரிகள் எழுத, பரத்வாரஜ் அவர்கள் இசையமைத்து பாடிய பாடல். அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி, தமிழ் FM 102.3 பணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 5:21 ஆகிட்டுருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள் கிட்ட அவங்க வாழ்க்கையில் அவங்க உண்டியலில் காசு சேகரித்து வைத்த அந்த நினைவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், முருகன் பேசுகிறேங்க.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க, நல்லா சமைச்சிங்க.
0: ஓகே, சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முத முதல்ல ஐ மீன் அந்த உண்டியலில் காசு சேர்த்து வச்ச அந்த நினைவுகள் இருக்கா?
1: அம்மா வந்து உண்டியல் வாங்கி கொடுத்தாங்க.
0: ஓகே,
1: சாமி கும்பிடுவாங்க, அவங்க தனியா ஒரு உண்டியல் இது பண்ணுவாங்க, அதுல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கடைங்க இருக்கு பாருங்க, மல்லிக்கடை, ஓகேங்களா, அதுல 25 காசு 50 காசு 1 ரூபான்னு சொல்லி கார்டு போடுவாங்க, தெரியுங்களா?
0: கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லுங்க.
1: வந்து அந்த 25 காசுனா ஒரு கட்டத்துக்கு அந்த ஒரு இது மாதிரி வைப்பாங்க.
0: ஓகே ஓகே,
1: அந்த மாதிரி இது பண்ணிருக்கீங்க.
0: சூப்பர் சூப்பர்.
1: அதுக்கப்புறம் ஸ்கூல்ல படிச்ச ஸ்கூல்லயும் வந்து
0: உண்மையிலே ரொம்ப அற்புதம், அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார் நல்லமா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். சொல்லுங்க சார், நீங்க உங்க வாழ்க்கையில அந்த உண்டியல்ல காசு சேர்த்து வச்ச அந்த அனுபவம் இருக்கா?
2: சின்ன வயசுல சேர்த்து வைக்கல, ஆனா நானும் சம்பாதிச்சு 5 ரூபா காயின் 10 ரூபா காயின் வந்து பாருங்க.
0: ஆமா,
2: அதெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு என் ஒய்ஃபுக்கு ஒரு அரை சோல்ல அரை போல நகை வாங்கி கொடுத்தேங்க.
0: இதெல்லாம் சேமிப்பு, எவ்வளவு அழகா சொல்றீங்க பாத்தீங்களா. சிறுக சிறுக சேகரிச்சா எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம அடையலாம் அப்படின்றத ரொம்ப ரத்ன சுருக்கமா சொன்னீங்க ஐயா. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
0: நல்லமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: இங்க எல்லாருமே நல்லமா இருக்கோம், சொல்லுங்க.

0: உங்க வாழ்க்கையில நீங்க அந்த உண்டியல்ல காசு சேர்த்து வச்ச அனுபவம்?
1: பழைய ஞாபகத்தெல்லாம் எடுத்துன்னு வரீங்க சார்,
0: ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம். சொல்லுங்க.
1: ரொம்ப அது ஒரு ஜாலி சார். அது ஆரம்பத்தெல்லாம் ஒரு மண் உண்டி மாதிரி வரும் சாதாரமா.
0: ஓகே.
1: அதுக்கப்புறம் சாயம் பூச்சி கலர் எல்லாம் அடிச்சு நல்லா டிசைன் டிசைனா பூ போட்ட மாதிரி, ரோஜா மாதிரி, தேங்காய் மாதிரி மாடல் மாடலா உண்டிங்க இருக்கும்.
0: ஓகே.
1: அதுல காசு சேர்த்து வைப்போம். அது கொஞ்சம் நிறைய இருக்குள்ள மனசு அடிச்சுக்கும். அதுல வந்து எதனா ஒரு செலவு எடுக்கலான்ட்டு மறுபடியும் குச்சி விட்டு தள்ளி எடுக்கிறது.
0: இதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இதை யாருமே சொல்லலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க.
1: குச்சி விட்டு தள்ளி எடுத்து மறுபடியும் ஃபுல்லா சேர்க்கறது, மறுபடியும் இந்த வேலைங்களதான் செய்யறது. அதே மாதிரி இந்த மளிக்கடைங்கள்ல அட்டையில போட்டு அடிப்போம். ஆரம்பத்துல 10 காசு, அப்புறம் 4 எல்லாம் 50 காசு அப்படின்ட்டு 100 கட்டம் இருக்கும். 10 காசுன்னு அடிச்சோம்னா 1-10 ரூபாய் சேரும். அந்த 10 ரூபாய் சேர்றது அத்தின்னால ஆகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு.
0: உண்மையிலேயே சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. ஸோ தொடர்ந்து நேயர்கள் அவளுடைய நினைவுகளை பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வெயிலோடு விளையாடி அப்படின்ற பாட்டல் வெயில் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் இசையமைக்க, நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல், கைலேஷ் கேர், ஜெஸ்ஸி கிஃப்ட், திப்பு, பிரசன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, புத்தாண்டை எங்களது புதிய சேவையுடன் கொண்டாட விரும்புகிறீர்களா? உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் வானொலி செய்திகளை வாட்ஸ்அப்பில். எங்களது மாநில மற்றும் ஆகாஷவாணி செய்தி அறிக்கைகளை ஒலி வடிவில் இனி வாட்ஸ்அப்பிலும் கேட்கலாம். இது மட்டுமா? இல்லை, முக்கிய செய்திகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும். இந்த வசதியை பெற விரும்புவோர் 9444045673 என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள். எங்களது இந்த புதிய சேவையுடன் புத்தாண்டை கொண்டாடுங்கள்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 5:31 ஆயிட்டிருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் அந்த உண்டியலில் காசு சேர்த்து வச்ச அந்த அனுபவங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். நலமாக இருக்கீங்களா? சொல்லுங்க சார், நீங்க உங்க வாழ்க்கையில அந்த உண்டியல்ல காசு சேர்த்து வச்ச அந்த அனுபவம் பத்தி பேசலாம். சொல்லுங்க.
2: 83ல உண்டியல் பையன், கொஞ்சம் அப்பதான் முதல் முறை இது பண்ண சார். 83ல.
1: ஓகே.
2: அப்ப என் அப்பா வந்து ஐஸ் வாங்க, பொரி உண்டவா, கள்ள உண்டவா காசு கொடுப்பாரு. அப்போ என் அம்மா வந்து உள்ள சுள்ளி வைப்பாங்க அடுப்புக்கு, அது கிடையாது, அங்கேயே மண் தர போட்டு பச்சி வச்சிருந்தேன், காசு போட்டு வச்சிருந்தேன்.
1: ஓகே.
2: அது வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை போச்சு, அந்த உண்டியல் காசு.
1: ஓகே.
2: அந்த அந்த எங்க அப்பா வந்து கடன் வாங்கிட்டாரு 10 ரூபா.
1: சரி சரி சரி.
2: காசு வந்து அதை கொடுக்க, திருப்பி கொடுக்க முடியல.
1: ஓ, அதனால நீங்க உங்க உண்டியல் காசு எடுத்து அப்பா கொடுத்தீங்க. உண்மையிலே உண்மையிலே கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் சார். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சார், கள்ளக்குறிச்சி ராஜேஷ் பேசுறேன் சார்.
1: சார், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கு சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: இங்க எல்லாருமே நலமா இருக்கோம் சார். சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில நீங்க அந்த உண்டியல்ல காசு சேர்த்து வச்ச அனுபவம்லாம் இருக்கா சார்?
3: அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அத நாங்க கடை வச்சிருக்கோம் சார். நாங்க
1: ஓகே.
3: அது சின்ன வயசுல அந்த 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா மீதி போடுங்க சார், கடைக்கு போகும்போது மீதி
1: போடுவோம்.
3: அது அப்படியே உண்டியல சேர்த்து வச்சிருந்த எங்க அப்பா கிட்ட போய் கொடுங்க சார்.
1: ஓ ஓகே. அப்பா என்ன சொன்னாரு?
3: அப்பா வந்து நீ உனக்கு வேணுங்கிற துணி வாங்கிக்கிறா நீ அப்படின்னு சொல்லுவாரு சார்.
1: ஓ ஓகே. அதாவது நீங்க காசு சேர்த்து வச்சு உங்களுக்கான ஆடைகள் நீங்க வாங்கிட்டீங்க. நினைவுகளை பகிர்ந்துக்கிறத கேக்க கேக்க அவ்வளவு இன்பமா இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க நல்லமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க உங்க வாழ்க்கையில இந்த உண்டியல்ல காசு சேர்த்து வச்ச அனுபவம் இன்னும் ஞாபகம் இருக்காமா?
4: இருக்கு சார். எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா எல்லாம் குடிப்பாங்க, உண்டியல போட்டு வச்சிருப்பேன். என் கூட படிக்கிற பசங்க கொஞ்சம் ஏழ்மையா இருக்கும், அதுங்களுக்கு என்ன பண்ணுமா? எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு தெரியாத நோட்டு வாங்க, பென்சில்

அடுத்த பாடல் கேட்டு தொடர்ந்து நேயர்கள்கிட்ட இதே மாதிரி அவங்க வாழ்க்கையில உண்டியல்ல காசு சேர்த்து வச்ச அந்த அனுபவத்தை பத்தி கேட்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வசூல் ராஜா MBBS திரைப்படத்துல இருந்து கலக்க போவது யாரு அப்படின்ற பாட்டு கேட்கலாம். வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல பரத்வாஜ் அவர்களை சேமிக்க கமல்ஹாசன் மற்றும் சத்யன் அவர்கள் பாடிய பாடல் உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாரதி தமிழ் FM 102.3 மனங்கள் இல்லை என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க வித் பாரதி. தமிழ் FM 2.3 நேயர்கள்கிட்ட அவங்க வாழ்க்கையில் அவங்க உண்டியல்ல காசு சேர்த்து வச்சு அந்த நினைவுகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அடுத்த நேர நேராங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: ஐயா வணக்கம், வாழ்க வளத்துடன் சேவை ஜெயசீலன். படமாட்டப்பட்டீங்க,
2: நலமா இருக்கீங்களா?
3: நலமையா, நீங்கள் நலமா?
2: நலமா இருக்கோம். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க அந்த உண்டியல்ல காசு சேர்த்து வச்ச அனுபவத்தை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க.
3: ஐயா, நான் ஆசிரியர் பயணம் இருந்தேன்.
2: சரி,
3: சம்பளம் வந்த முதல்ல தெரிய சம்பளம் 10% சேமிப்பேன்.
2: ஓ சூப்பர்.
3: இப்ப ஓய்வு பெற்ற பிறகு இப்போ அதே மாதிரி 10% சேமிக்கிறீங்க.
2: ரொம்ப அழகா சொன்னீங்க, ஏன் ரொம்ப நன்றி.
3: ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன்.
2: சொல்லுங்க.
3: ஒரு 3 லட்சம் ரூபாய் சேமிச்சு.
2: ஓகே.
3: இந்தியன் பிக்ஸட் டிபாசிட்
2: போட்டேன்.
3: 22 வருடம் கழிச்சு எடுத்தேன். அத வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம்.
2: ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா.
3: நன்றி,
2: நன்றி, நன்றி. சுனையர்கள் தொடர்ச்சியா அவங்களுடைய அந்த உண்டியல்ல காசு சேர்த்து வைக்கிற அனுபவத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: with the promise that I'm going to get back with more such useful information. Till then, have a great time.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 5:54 ஆகிட்டுருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இன்றைக்கி பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட அவங்க வாழ்க்கையில் அந்த உண்டியலில் காசு சேர்த்து வச்ச அந்த அனுபவங்கள் பற்றி பகிர்ந்துக்கிட்டாங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த உண்டியலில் காசு சேர்த்து வைக்கிற அந்த பழக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த வயசையும் சாராதது அப்படின்றது இன்றைக்கி நம்ம நேயர்கள் சொல்லக்கூடிய பல அனுபவங்கள்லேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் நானுமே இந்த வயசுலேயுமே உண்டியலில் காசு சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கேன். அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அன்றாடம் எங்கேயாவது போயிட்டு செலவு பண்ணிவிட்டு நம்ம பாக்கெட்டில் வந்து அந்த மிச்சம் மீதி இருக்கக்கூடிய சில்லறை காசுகள் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. அந்த சில்லறை காசுகள் வீட்டுக்கு போன உடனே பாக்கெட்லேருந்து எடுத்து ஒரு பொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருவேன். அந்த பொட்டி வந்து பிற்காலங்களில் உண்டியெல்லாம் மாறிடுச்சு அப்படின்றது தான் நிதர்சனம். சின்ன வயசுலேருந்து தாத்தா பாட்டி கொடுக்குற காசு எல்லாத்தையுமே நானும் உண்டியலில் போட்டு சேர்த்துருக்கேன். ஒரு நேயர் பகிர்ந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, திடீர்னு எப்பயாவது ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னு ஆசை வரும், காசு தேவைப்படும், அப்போ வந்து அந்த உண்டியலில் குச்சியை விட்டு ஆட்டி ஏதாவது காயின் எல்லாம் கீழே விழுதான்னு செக் பண்ணுவோம் சொல்லிட்டு, அந்த மாதிரி சேட்டைகள் எல்லாமே நானும் என் தம்பியும் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பாலிய காலத்தை நினைவுபடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். பூந்தென்றல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து கவிதை அரங்கேறும் நேரம் அப்படின்ற பாடல், ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜேஷ் ராஜலட்சுமி பாடிய பாடல். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன்.

0: வெண்ணை கம்மலத்திலே திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மூக்குத்தியம்மன் திரைப்படத்திற்காக அருணா சாய்ராம் பாடிய பாடல், பாவிஜயின் வரிகளுக்கு இசை கிரீஷ் கோபாலகிருஷ்ணன்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக மின்மினி மற்றும் சுவர்ணலதா இணைந்து பாடிய பாடல். முத்துலிங்கம் அவர்களின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3

0: பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல், பாபநாசம் சிவன் அவர்களின் வரிகள் இசையில்.

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடிய பாடல் கே. வி. மகாதேவன் இசையில்.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: பக்திமாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடிய பாடல், கே. வி. மகாதேவன் இசையில்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நண்பர்களே, இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரை தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது.
0: மேற்காசியாவில் நிலவும் சூழலை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் சேமிப்பு மற்றும் இயற்கை உரங்கள் பயன்பாடு குறித்து தாம் விடுத்த வேண்டுகோளை செயல்படுத்தி அது தொடர்பான தகவல்களை மக்கள் தம்மிடம் பகிர்ந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதை போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது.
0: மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார்.
1: சாத்தியம் நண்பர்களே, நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.
0: மக்கள்தான் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: சாத்தியம் நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம்.
0: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தின் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இயற்கையாகவே ஆடை உற்பத்திக்கான சிறப்பான சூழலை திருப்பூர்

நுகர்வோர் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜவுளி ஏற்றுமதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பருத்தி ஏற்றுமதி மீதான வரி குறைக்கப்பட்டிருப்பது ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 43,051 மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் விடுபட்டவர்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் தற்காலிக முகாம்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மந்தை புறம்போக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். நெல் கொள்முதலின்போது முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் எச்சரித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கொள்முதல் செய்யப்படும் நெல் மழையில் நடையாமல் பாதுகாக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் எச்சரித்துள்ளார். நாமக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதுபோன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்வதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் தெரிவித்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 125 நாட்கள் வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இல்லை என்று முடிவு செய்தால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் 150 நாட்கள் வேலை வழங்குவதற்கான மாற்று திட்டம் என்ன என்பதையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெங்களூருவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவின் இந்த நியமனம் கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சமூக அரசியல் பொருளாதார சூழல் குறித்து போதிய புரிதல் இல்லாத ஒருவர் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்துள்ளனர். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். விழுப்புரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போதைப் பொருள் விற்பனை செய்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பகத், நித்யஸ்ரீ சுமதி சிவன், துளசிமதி முருகேசன் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இதேபோல் இப்பிரிவுகளில் நிதேஷ்குமார், நவீன் சிவகுமார், மனிஷா ராம்தாஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவிற்கு 4 வெள்ளிப்பதக்கங்கள் கிடைத்தன. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் பட்டம் வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அவர் பிரான்சின் அலிரசா பிரூசியாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் என்ற திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடல். யுகபாரதியின் வரிகளுக்கு இசை டி இமான்.

0: என் விருப்பம் நிகழ்ச்சியை நடத்த பாடல் ஜீவா திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் பவ்யா பண்டிட் பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை டி இமான்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

நேரம் 6:50. இது விவேக் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் விருப்பம் நிகழ்ச்சியில் என்னோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நான் ஆர் ஜே யுவராஜ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜில்லா திரைப்படத்திற்காக டி இபான் இசையமைத்து பாடிய பாடல் பார்வதி அவர்களின் வரிகளுக்கு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு

8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: எஸ் ஹூ இஸ் இட்
1: டான் 102.3
2: பாட்டுக்கு இட் டான்
1: டான்
3: நேரம் 7 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் மிருதன் திரைப்படத்திற்காக விஷால் தாத்லானி மற்றும் சரண்யா கோபிநாத் இணைந்து பாடிய பாடல். கார்கியின் வரிகளுக்கு இசை டி இமான்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் மற்றும் பிரதீப் குமார் இணைந்து பாடிய பாடல், யுகபாரதியின் வரிகளுக்கு இசை டி இமான்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 7:15 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான ஷெஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை வழங்க இயலும் என்று இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஷெஷல்ஸ் சென்றுள்ள பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் ஷெஷல்ஸும் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இரு நாடுகளும் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகளுக்காக ஷெஷல்ஸ் நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி திரு நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இந்த விருது தமக்கு மட்டுமின்றி 140 கோடி இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அயராது பாடுபட்டு வரும் அனைத்து நாடுகளுக்கும் இந்த விருதினை அர்ப்பணிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஷெஷல்ஸ் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. ஷெஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதையே இது உணர்த்துவதாகவும் பிரதமரின் தலைமைத்துவமே இதற்கு காரணம் என்றும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் இந்த உயரிய விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு மனோகர் லால், திரு ஜிதேந்திர சிங் உட்பட பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை இந்த இணையதள சேவை உறுதி செய்யும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தணிக்கை செயல்பாடுகளை நவீனமயமாக்கும் நோக்கில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் தணிக்கை தொடர்பான அனைத்து செயல்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த இணையதளம் இயங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் 281 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் தூய்மையை பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி தூய்மைப் பணிகள் இயக்கத்தின் கீழ் இன்று பொதுமக்களுடன் இணைந்து தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் இயக்கமாக இது உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யமுனை ஆற்றில் பொதுமக்கள் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது.

0: பெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாம் இவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், சட்ட அமலாக்கத்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு தனி நபரிடமிருந்து தொடங்கி கல்வி நிறுவனங்கள், நகரங்கள் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா வலியுறுத்தியுள்ளார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்களுடன் இன்று ஜெய்ப்பூரில் அவர் கலந்துரையாடினார். கடின உழைப்புடன், நேர்மையாகவும், வெளிப்படைத்தன்மையுடனும், உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று திரு பஜன்லால் சர்மா கூறினார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடுத்த மாதம் 29 வரை இப்பணிகள் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். அரசு கொள்கையாக தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பிற நாடுகளை பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுவது ஏற்புடையதல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தோம்ப்ளைனில் பாராசூட் பயிற்சி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்சியாளர்களுடன் சென்று கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் விமானியும் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் ராஷ்தனூரா அருகே விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மாநிலத்தின் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 25-23, 23-25, 25-21, 25-17 என்ற செட் கணக்கில் பஹ்ரைனை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இந்தியா அயர்லாந்து இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து அணி சற்று முன் வரை 14.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்ற இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இங்கிலாந்து ஏ, இந்தியா ஏ இடையேயான 1வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் பட்டம்

0: வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கேஷவ் சோப்ராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செசல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. இந்த நிகழ்ச்சி திரைக்கானம். நான் ஆர்ஜே யுவராஜன். திரைக்கானம் நிகழ்ச்சியின் நிறைவு செய்ய வரும் பாடல் சீமராஜா திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டன் மற்றும் ஷேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல். யுகபாரதியின் வரிகளுக்கு இசை டி இமான்.

0: நேரம் 7:30. இனி தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல், நலம் நலமறிய ஆவல், வெண்மை புரட்சி,

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
1: அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், வெண்மை புரட்சி பால் உற்பத்தியின் முக்கியத்துவத்தையும், நீல புரட்சி மீன் கடல் பொருட்கள் உற்பத்தி, பசுமை புரட்சி வேளாண் விளை பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைப்பதற்காக உருவாக்கப்பட்டவை. இப்படி ஏதாவது புரட்சியெல்லாம் வந்தாத்தான் பெரிய அளவில் மாற்றம் உண்டாகுது. உலக அளவில் பால் உற்பத்தியில் கடந்த 5 ஆண்டுகளா நாம முதல் இடத்துல இருந்தாலும், நாம் உட்கொள்ளும் பாலின் அளவு ஒரு நபருக்கு 300 மில்லி மட்டுமே ஒரு நாளைக்கு. உலக பால் உற்பத்தியில 17% அளவுக்கு நமது நாட்டின் பங்கு இருக்கிறது. ஒரு நபர் ஒரு நாளைக்கு 500 மில்லி அரை லிட்டர் பாலை உட்கொள்ளணும். உலக அளவுல பால் உற்பத்தியில அமெரிக்காவுக்கு 2வது இடம். அங்க ஒரு நபர் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பாலை குடித்து உடல் உறுதியோட ஆரோக்கியமா இருக்கிறார். கறவை மாடுகள் தரும் இயற்கையான அபூர்வமான உணவு பால். இதுல லாக்டோஸ், புரதம், கொழுப்பு, உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் அதிகம் உள்ளன. பாலிலிருந்து கிடைக்கிற தயிர், நெய், பசுமாட்டின் கோமியம், சாணம் இவற்றையெல்லாம் சேர்த்து கலந்து தயாரிக்கப்படும் பஞ்சகவ்யா அருமையான இடுபொருள். விவசாயத்துல சிறந்த மருந்தாவும் பயன்படுது. கிருஷ்ணமூர்த்தி சார், வளர்ந்து வரும் குழந்தைகளை முழு மனிதனாக ஆக்கும் சக்தி கொண்டது பால். கார்போஹைட்ரேட்டுகள், புரதம் சரியான அளவுல பால்ல இருக்குது. மனிதனின் பல், எலும்பு, தசை வளர்ச்சிக்கும், இரத்த நாளங்களின் செயல்பாட்டுக்கும் உதவியா இருக்குது. வயசுல சின்னவங்கள்ல இருந்து மூத்தார் வரைக்கும் அத்தனை பேரும் பால் குடிக்கணும். 6 வகையான பால் இருக்கிறதா சொல்லப்படுது. முதல்ல தாய்ப்பால், அப்புறம் சந்தையில் கிடைக்கும் மாட்டுப்பால், எருமைப்பால், ஆட்டுப்பால், சோயா பால், அரிசி பால் ஆகியவை அந்த 6 வகையான பால். சில சந்தர்ப்பங்கள்ல செரிமான பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கு பசும்பாலை விட ஆட்டுப்பால் சிறந்ததுங்கிறாங்க. மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பாலில் மருத்துவ குணம் அதிகம்ங்கிறாங்க. காரணம், மாடுகளை விட ஆடுகள் தான் அதிகம் இலை தழைகளை, அதுவும் பச்சை இலை தழைகளை அதிகம் சாப்பிடக்கூடியது. கடிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் ஆடுகள். நம்ம கிராமப்புற மக்கள் ஆட்டுப்பாலை அப்படியே கறந்து அப்படியே குடிப்பாங்க. மருந்தா நினைச்சு அவ்வளவு சிறப்பானது ஆட்டுப்பால். கிருஷ்ணமூர்த்தி சார், பெண்களும் கட்டாயம் பால் குடிக்கணும். நிறைய பேரு பால் குடிச்சா உடம்பு பெருசாயிடும், அதிக எடை போட்டுடும்னு குடிக்க மறுக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான கால்சியம் சத்துக்காகவாவது பால் குடிப்பது அவசியம். ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு நோய். இந்த நோய் காரணமாக பெண்கள் நல்லா நிமிர்ந்து நடக்காம சாய்ந்து சாய்ந்து நடப்பார்கள். அதோட கீழே குனிய முடியாம சிரமப்படுவார்கள். தன் தரையில உட்கார முடியாது. கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் தேவை. இது 1 லிட்டர் பால்ல இருக்கு. பசு நெய்யில கொலஸ்ட்ரால் 2-3 மில்லிகிராம் மட்டுமே இருக்கு. பால் அதிகம் குடிப்பதால் ஆண்களுக்கு நெஞ்சுவலி ஏற்படுவது 9%, பெண்களுக்கு 26% குறைந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாலோட தானியங்களை சேர்த்து நியூட்ரிஃபில் என்ற பால் பொருள் தயாரிக்கப்படுது. சத்து குறைவான குழந்தைகளுக்கு இதை கொடுப்பதால் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் உடல் எடையும் கூடுதான். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லது பால். பால் குடிப்பது அசதி உண்டாவதை தடுக்கும். இறுக்கமான தசை நார்களும் நரம்புகளும் தளர்ச்சி அடைகின்றன. கல்லீரலில் சுரக்கும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது. குடற்புண் வராமல் தடுக்கிறது. அருமையானதொரு உணவு பால். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் இல்லனாலும் 1.5 லிட்டர் ஆவது ஒவ்வொருத்தரும் குடிப்போம். உடல் ஆரோக்கியம் பேணுவோம். என்னங்கய்யா இப்படிக்கு மடல் மாணிக்கம்?
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டு

0: பாட்டும் பயணமும் பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ரெண்டு திரைப்படத்திற்காக டி இமான் மற்றும் மாயா இணைந்து பாடிய பாடல். தபுசங்கர் வரிகளுக்கு இசை டி இமான்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நேரம் 7:35. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தக்க திமித்தா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் மதாங்கி பாடிய பாடல் இது. தபுசங்கர் வரிகளுக்கு இசை டி இமான்.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் என்ற படத்திற்காக சூரஜ் சந்தோஷ் பாடிய பாடல் இது. ஹஃபீஸ் ரூமி மற்றும் தேசிங் பெரியசாமி இணைந்து எழுதிய பாடல் இது. மசாலா காஃபி இசையமைப்பில்

0: இந்த பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியோட நானும் கிளம்புற நேரமாயிடுச்சு. இதே மாதிரி மற்றொரு தொகுப்பில் நான் வந்து சந்திக்கிறேன். நான் நார்ஜே யுவராஜ். நேரம் 7:53. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
1: திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் கடம்பூர். காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம். கடம்பூரில் ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது. அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதில் கலந்துக்குது. கண்காட்சி வேறு, ஊர் பூரா விழா கோலம். மறுநாள் மாநாடு நடக்க போகுது. ஆனால் முதல் நாளே மழை பிடிச்சிக்கிட்டுது. மறுநாளும் அது விடலை, விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. காமராசர் காலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சாயந்தரமாக கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர். மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில் இருக்கிறார். கடம்பூர்லேருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க. மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மழை பெஞ்சால் நல்லது தானே, அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும்? ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு, கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னாராம் காமராசர். உடனே புறப்பட்டார். மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம், அது கலையாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேரும். தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம். ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமாக வரவேற்றாங்க. மாநாடு ஆரம்பமாச்சு. மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது. வரிசையாக ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசித்து கொடுக்குறாங்க. என்ன வாசிக்கிறாங்கங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார். ஏகப்பட்ட புகழ் மொழிகள், ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடை வள்ளலே, குணக்குன்றே, மலையே, கடலே, இப்படி தமிழ் மொழியில் பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதில் சேர்த்துருக்குறாங்க. காமராசர் பொறுமை இழந்துட்டார். போதும் போதும், உங்கள் எல்லாரையும் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லோரும் மழையில் சிரமப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னாராம். அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார். மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம். ஒரு திறந்த ஜீப்பில் அவரை ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. தெருவில் வந்து ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம். அங்கங்கே ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை, ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் அப்படி அப்படியே வாங்கி அங்கங்கே

நின்றுக்கிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டையும் தாய்மார்கள்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போகிறார். அந்த சமயத்தில் கூட்டத்துக்கு அப்பால் ஒரு பெரியவர் கையில் ஒரு மல்லிகை சரத்தோடு நின்றுட்டு இருக்கிறார். அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் வர முடியல. காமராசர் இதை கவனிக்கிறார். அவ்வளவுதான், உடனே நிறுத்தப்பா வண்டிய அப்படிங்கிறார். ஜீப்பு நிற்கிது. டிரைவரை பார்த்து, அதோ பார், அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார், அவரை இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னாராம். கூட்டம் வழி விடுது. அந்த பெரியவரை கிட்டத்தில் அழைச்சிட்டு வர்றாங்க. காமராசர் அவரை பார்த்து, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமாக விசாரிக்கிறாராம். பெரியவர் கண்களில் கண்ணீர், பேச்சு வரலை. மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர். பெரியவர் போனதுக்கப்புறம் காமராசர் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொல்கிறார் அந்த பெரியவரை பற்றி. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவர், இவர் ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக நெகிழ்ந்து போய் சொல்கிறார். இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க, தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார். எங்கேயோ ஒரு மூலையில் கையில் ஒரு நாலு முழம் மல்லிகை சரத்தோடு ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார். அதுதான் காமராசர். தோல்விகள் கூட அவரை வந்து கொஞ்சம் கூட பாதித்ததில்லை. ஒரு பொது தேர்தலில் அவர் தோற்று போகிறார். தொண்டர்கள்லாம் அழகிறாங்க. அதில் ஒருத்தர் மெதுவாக காமராசர்கிட்ட போய், என்ன தலைவரே, நீங்கள் கூட தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு காமராசர், நான் கூட தோற்று போகிறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாராம்.

0: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறி இருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் க்ரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார்.

திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே, அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப

பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பலமுறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ள தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டுக்கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு

இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம், ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள்.

பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட். அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டு கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120 அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50 அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில்

இதில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாக தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால் சமூகத்தோடு இணைந்து சென்று

நம்மால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும்

0: மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு, சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸூர்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மனதின் குரல். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நீ கோரினால் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். ஸோ இன்றைக்கி நீ கோரினால் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த சம்பவம் நடந்திருக்கும். அதாவது சின்ன வயசில் எல்லோரும் மொட்டை மாடியில் அம்மா நடுவில் உட்கார வச்சு நம்மளை எல்லாருக்குமே வந்து நிலாசோறு ஊட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாப்பிட்டு அந்த நிலாசோறு பற்றிய நினைவலைகளை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ எப்படி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0442952083 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்கு ஆயசையை காத்துட்ருக்கு. பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து நிலா நீ வானம் காற்று மழை அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற ஒரு பாட்டு விஜய் யேசுதாஸ் மற்றும் சின்மை அவர்களுடைய குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நீ கோரினால் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட நம்ம கலந்துரையாடக்கூடிய தருணம் இது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நேயர்கள்கிட்ட இன்றைக்கி நம்ம என்ன எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிருந்தோம்னா, நீங்கள் சின்ன வயசில் நிலாசோறு சாப்பிட்ட அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நேயர்கள்கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ நேயர்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிலாசோறு சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கூப்பிட வேண்டிய நம்பர் 0442952 0853 அப்படின்ற நம்பர். நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் என்னங்க, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் வணக்கம் சார், நான் திருவான்மீர் மீரா
0: சார். நல்லமா இருக்கீங்களாமா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க எல்லாருமே நலமா இருக்கோம். சொல்லுங்கம்மா, இந்த இனிய வேலையில நீங்க சின்ன வயசுல நிலாசோறு சாப்பிட்டு அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம்.
1: எங்க ஊர்ல நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இந்த மாசி மகம் மாசி மகமும் அந்த பௌர்ணமியும் சேர்ந்த நாள்ல நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எல்லாரும் இவ்வளவுன்னு காசு போட்டோம். மொத்தமா வந்து அது நிறைய தேங்காய் பால் வெல்லம் இதெல்லாம் கடையில போய் அந்த காசுக்கு வாங்கிட்டு வந்து அது யாராவது ஒரு வீட்டுல பாயசம் பண்ணுவோம். நாங்களா சேர்ந்துதான், நாங்களா சின்ன சின்ன பொண்கள்லாம் சேர்ந்து பாயசம் பண்ணி எங்க தெருவில் இருக்கிறவ அவ்வளவு பேருக்கும் கொண்டு போய் ஊட்டி விட்டு அப்புறம் யாராவது ஒருத்தர் வீட்டுல ராத்திரி எல்லா சாதமும் கலந்து எல்லாம் ரொம்ப ஜாலியா சாப்பிடுவோம் சார்.
0: பா, எவ்வளோ அழகாக சொன்னீங்க. உண்மையிலே கேட்க கேட்க அவ்வளவு சுவாரஸ்யமாகவும் ஆனந்தமாகவும் இருந்துச்சு. ரொம்ப நன்றிம்மா.
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் இணைறாங்க. வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம், முருகன் பேசுறேங்க.
0: ஐயா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா சொல்றீங்க. பாட்டி வீட்டுல பௌர்ணமி வெளிச்சத்துல வீடு காமௌண்டா ஃப்ரீயா இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து பாட்டி எங்களுக்கு நிலாசோறு தான் கொடுத்துருக்காங்க.

0: ஓகே, அப்ப நீங்க எல்லாருமே பாட்டியை சுத்தி உட்காந்துட்டு பாட்டி கூட நிலாசோறு சாப்பிட்டுருக்கீங்க.
1: அதுவும் கையிலே ஊட்டி கொடுப்பாங்க சாப்பாடு தனியா.
0: ஆ, நிலாசோறுனியோட அழகே அதுதான். இலையிலயோ இல்ல தட்டிலேயோ வச்சு சாப்பிடறத விட கையில அப்படியே உள்ளங்கையில வாங்கி சாப்பிடறது அவ்வளவு அழகா இருக்கும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரே நேராங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நன்றி
0: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். அதாவது நிலாச்சோறு அப்படின்றது பாருங்களேன், வீட்டு மொட்டை மாடியில் மட்டும் கிடையாது, திண்ணையில் உட்காந்து கூட நிலவை ரசிச்சுட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இன்பம் பொங்கும் வெண்ணிலா அப்படின்ற பாடல் ஆம்பள திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஹிப்ஹாப் தமிழ் அவர்களுடைய இசையில் ஹிப்ஹாப் தமிழ் அவர்களே பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதிய தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நேயர்கள்கிட்ட அவங்க நிலா சோறு சாப்பிட்ட அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு நீக்க ஒரு நாள் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். நேரம் சரியாக 8:50 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ராஜலட்சுமி ரசமாமலம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: கிராமத்துல வந்து வீட்டுக்குள்ளாரவே

0: என்னன்னா, உறவுகாரவங்க இந்த விடுமுறை நாட்கள்லயே ஆகட்டும், ஏதாவது விசேஷ காலங்கள்ல எல்லாரும் ஒண்ணு சேரும் பொழுது வீட்டுல இருக்கிறவங்க அந்த மாரி போட்டு சாப்பாடு கலரி கொடுக்கும் பொழுது அதுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு அந்த சாப்பிடுற ஒரு ஆர்வம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமா. அப்பப்பா அதை சொல்றதுக்கெல்லாம் அதே கிடையாது.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி.
0: ஒற்றுமையும் படுத்துச்சு, அது மாதிரி எல்லாம் வாழ்ந்தது வந்து ரொம்ப உறவுகளையும் நம்ம இது இதெல்லாம் நம்ம வலுப்படுத்துச்சு.
1: கரெக்டா கரெக்டா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரிய நேராங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம் சார், திருமூலவாயன் சார், நல்லா இருங்க?
1: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அப்படியே நிலா போறேன்னு சொல்லி உண்டை கையில உண்டை குச்சி கொடுப்பாங்க.
1: அடுத்த நேர நேராங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க.
3: பெரியமா 8 மணி ஆச்சுன்னா நைட்டு பெரிய குண்டான பெரிய பாத்திரத்துல சாப்பாடு போட்டு நல்லா பிசைஞ்சு அரைச்சிட்டு நான் எங்க அம்மா எங்க தம்பி அண்ணன் எங்க பாட்டி கூட உட்காருவாங்க, அதுல எல்லாம் ரவுண்டா உட்காருவோம். சாப்பாடு வச்சுன்னு உட்காந்து எனக்கு பெரிய பெரிய கையில அவங்க கையை பேசுங்க, எல்லாருக்கும் பெற்று வச்சு விடுவாங்க.
1: சூப்பர்,
3: நல்லா பார்த்து நல்லா வச்சு ரொம்ப நல்லா இருக்கும். காற்று ஓட்டமா அந்த இடமே இருக்கிறது இல்ல, அதெல்லாம்
1: ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி நன்றி. அவ்வளவு அழகா தம்முடைய சின்ன வயசுல நடந்த அந்த நினைவுகளை நினைவூட்டி சொல்லும் பொழுது அந்த குரல்ல இருக்கக்கூடிய இன்பம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த நிகழ்ச்சியை இன்னும் அழகாக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் அழகு சேர்க்கறதுக்காக ஒரு பாடல் உங்களுக்காக, ராமு திரைப்படத்துல இருந்து நிலவே என்னிடம் நெருங்காதே, பி பி ஸ்ரீனிவாஸ் அவருடைய குரல்ல, கண்ணதாசன் அவர்கள் வரிகள் எழுத, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசை மீட்டிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விழுப்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நீ கூறி நாள் நிகழ்ச்சியில் நிலாசோறு சாப்பிட்ட அனுபவங்களை நேயர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக சிவா மனசுல சக்தி திரைப்படத்திலிருந்து ஒரு பார்வையில் பூ கொடுத்தாய் அப்படின்ற பாடல் நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைக்க ரஞ்சித் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். நீ கூறி நாள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக இந்த பாடலை கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: அனிருத்த பிரம்மராயருக்கும் வானதிக்கும் இடையே தொடர்ந்து உரையாடல் நடைபெற்று வருகிறது. எப்படி அருள்மொழிவர்மர் இலங்கையிலே ராஜ துரோகத்தை அரசாங்கத்துக்கு எதிரான சதியில் ஈடுபட்டார் என்பதை அனிருத்த பிரம்மராயர் வானதியிடம் கூற, அதை வாதங்களை கொண்டு வானதி முறியடித்து கொண்டு வந்தாள். இதனையும் கேட்டுவிட்டு அனிருத்தர் லேசாக சிரித்துக்கொண்டே,
1: பெண்ணே, அருள்மொழிவர்மருக்காக நீ இவ்வளவு ஆத்திரமாக பரிந்து பேசுவதை கேட்பவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? நீங்கள் இருவரும் காதலர்கள் என்று நினைப்பார்கள் என்றார்.
0: ஐயா, தாங்கள் இப்போது கூறியதில் பாதி மட்டும் உண்மை. நான் அவருக்கு என் உள்ளத்தை பறிகொடுத்திருப்பது மெய்தான். இதை தங்களிடமிருந்து நான் மறைக்க விரும்பவில்லை. ஆனால் அவர் இந்த அனாதை பெண்ணுக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுப்பதற்கு நியாயமில்லை. வானத்தில் ஜொலிக்கும் சந்திரன் மீது அன்றில் பறவை காதல் கொள்ளலாம். ஆனால் சந்திரனுக்கு அன்றில் பறவை ஒன்று இருப்பதே தெரிந்திராது.
1: ஆஹா, என் அருமை சிநேகிதரின் மகள் இவ்வளவு சிறந்த கவிதா ரசிகை என்பது இதுவரை எனக்கு தெரியாமற் போயிற்று. இளைய பிராட்டி குந்தவையின் அந்தரங்கத் தோழி அல்லவா நீ
0: என்றார் முதன் மந்திரி. போதும் போதும், தங்கள் புகழ்ச்சியை கேட்க நான் விரும்பவில்லை. ஒன்று, என்னை என் வழியே போவதற்கு விடுங்கள். இல்லாவிடில் உங்கள் ஆட்களை அழைத்து கட்டளையிடுங்கள்.
1: பெண்ணே, கொஞ்சம் பொறு. பொன்னியின் செல்வரை பற்றி உனக்கு எவ்வளவோ விவரங்கள் தெரிந்திருக்கின்றன. ஆகையால் அவர் இப்போது இருக்கும் இடமும் உனக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். அதை மட்டும் சொல்லிவிடு. உன்னை உடனே உன் பெரிய தந்தையிடம் அனுப்பி வைக்கிறேன். அவர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இத்தனை நேரம் மதுரைக்கு வந்திருப்பார்.
0: ஐயா, தங்களை போன்ற வஞ்சம் நிறைந்த மனிதருடன் சிநேகமாயிருப்பவர் என்னுடைய பெரிய தந்தை அல்ல. எனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லை. இளவரசரை பற்றி எல்லோரும் அறிந்திருப்பதையே நான் சொன்னேன். வேறு எதுவும் என்னிடமிருந்து தாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. வீண் தாமதம் செய்ய வேண்டாம்.
1: தாமதம் செய்யக்கூடாதுதான். பலமாக மழை வரும் போல இருக்கிறது.
0: மழை மட்டும் தானா வரும்? தங்களை போன்றவர்கள் உள்ள இடத்தில் இடி மின்னல் பிரளயம் எல்லாம் வரும். வானதியின் கூற்றை ஆமோதிப்பது போல அந்த சமயம் ஒரு நெடிய மின்னல் வானத்தின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரை பாய்ந்தோடி ஜொலித்துவிட்டு மறைந்தது. மின்னல் மறைந்து இருள் சூழ்ந்ததும் அண்ட கடாகங்கள் அதிரும்படியான பேரிடி ஒன்று இடித்தது.
1: பெண்ணே, இளவரசன் அருள்மொழிவர்மன் எங்கே இருக்கிறான் என்று சொல்ல மாட்டாயா?
0: சொல்ல மாட்டேன்.
1: நான் ஊகித்தது ஊர்ஜிதமாகிறது. இளவரசன் மறைந்திருக்கும் இடத்துக்கு நீ ஏதோ ரகசிய செய்தி கொண்டு போவதாக புறப்பட்டாய். இது உண்மையா இல்லையா?
0: ஐயா, வீண் வேலை. தங்கள் கேள்வி எதற்கும் நான் இனி மறுமொழி சொல்ல முடியாது.
1: அப்படியானால் ராஜாங்கத்துக்கு துரோகமாக சதி செய்பவர்களுக்கு அளிக்க வேண்டிய கடும் தண்டனையை உனக்கும் அளிக்க வேண்டியதுதான். வேறு வழியில்லை.
0: தண்டனையை ஏற்பதற்கு காத்திருக்கிறேன் ஐயா. பலிபீடத்தில் என் தலையை வைக்க வேண்டும் என்றால் அப்படியே செய்கிறேன்.
1: சேச்சே, நீ கொடும்பாளூர் வேளிர் மகள். உனக்கு அவ்வளவு அற்பமான தண்டனையை கொடுக்கலாமா? அதோ பார் அந்த யானையை.
0: வானதி அவர் காட்டிய திசையை பார்த்தாள். கண்ணங்கரிய குன்றினைப் போல யானை ஒன்று நின்று கொண்டிருந்தது. கருங்கல்லினால் செய்த கரிய மைப்பூசப்பட்ட உருவத்தைப் போல் அது தோன்றியது. அதன் கருமையை நன்கு எடுத்து காட்டிக் கொண்டு இரண்டு வெள்ளை தந்தங்கள் நீண்டு வளைந்து திகழ்ந்தன.
1: பெண்ணே, கஜேந்திர மோட்சம் என்று கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? யானையின் அபய குரல் கேட்டு திருமால் ஓடி வந்து முதலையை கொன்று கஜேந்திரனை மோட்சத்துக்கு அனுப்பினார். அதற்கு பதிலாக இந்த கஜேந்திரன் எத்தனை எத்தனையோ பேரை அந்த திருமால் வாசம் செய்யும் மோட்ச உலகத்துக்கே அனுப்பியிருக்கிறது. நீ இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னாயல்லவா? உன் விருப்பத்தை இந்த யானை கண்மூடி திறக்கும் நேரத்தில் நிறைவேற்றி வைக்கும். அது தன் துதிக்கையினால் உன்னை சுற்றி எடுத்து வீசி எறிந்தால் நீ நேரே மோட்ச உலகத்தையே அங்கேயே போய் விழுவாய்.
0: இவ்விதம் கூறிவிட்டு முதன் மந்திரி அனிருத்தர் சிரித்தார். அந்த

0: சிரிப்பு வானதிக்கு ரோமாஞ்சனத்தை உண்டாக்கிற்று. இந்த மந்திரி மனிதர் அல்ல, மனித உரு கொண்ட அரக்கன் என்று எண்ணினாள்.
1: கோமகளே, முடிவாக கேட்கிறேன், பொன்னியின் செல்வன் இருக்கும் இடத்தை சொல்லுகிறாயா, அல்லது இந்த கஜேந்திரனுடைய துதிக்கை வழியாக மோட்சத்துக்கு போகிறாயா
0: என்ற வார்த்தைகளை கேட்டதும் வானதி மீண்டும் மனோதிடம் பெற்றாள்.
2: ஐயா, கஜேந்திரனை என்னிடம் வரச் சொல்லுகிறீர்களா, அல்லது நானே கஜேந்திரனிடம் போகட்டுமா என்று கம்பீரமாக கேட்டாள்.
0: அனிருத்தர் கையினால் சமிக்ஞை செய்தார். அத்துடன் அவர் வானதிக்கு விளங்காத பாஷையில் ஏதோ சொன்னார். யானை பூமி அதிரும்படி நடந்து வந்தது, வானதியின் அருகில் வந்தது. தன்னுடைய நீண்ட துதிக்கையினால் வானதியின் மலரினும் மிருதுவான தேகத்தை சுற்றி வளைத்தது, அவளை பூமியிலிருந்து தூக்கியது. அந்த சிலகண நேரத்தில் வானதியின் உள்ளத்தில் பற்பல எண்ணங்கள் அலையலையாக பாய்ந்து மறைந்தன. தான் அந்த சமயம் அவ்வளவு தைரியத்துடன் இருப்பதை நினைத்து அவளுக்கே வியப்பாயிருந்தது. இளைய பிராட்டி குந்தவை தேவி என்னை பயங்குள்ளி என்றும் கோழை என்றும் அடிக்கடி சொல்லுவாரே, அவர் இச்சமயம் இங்கிருந்து என்னுடைய தைரியத்தை பார்த்திருந்தால் எத்தனை ஆச்சரியப்படுவார். அவருக்கென்றாவது ஒரு நாள் இந்த சம்பவத்தை பற்றி தெரியாமல் இராது. பொன்னியின் செல்வருக்காக நான் தீரத்துடன் உயிரை விட்டது பற்றி அறிந்து கொள்வார். அதை இளவரசரிடமும் சொல்லியே தீருவார். அப்போது இளவரசர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? அந்த ஓடக்கார பெண்ணை காட்டிலும் கொடும்பாளூர் வேளார் மகள் தைரியசாலி என்று அப்போதாவது அறிந்து கொள்வார் அல்லவா? யானையின் துதிக்கை மெல்ல மெல்ல மேலே எழுந்தது. அத்துடன் வானதியும் மேலே ஏறினாள். ஆம் ஆம், அந்த பிரம்மராட்சதர் கூறியது உண்மைதான். இந்த கஜேந்திரன் என்னை நேரே மோட்சத்திற்கே அனுப்பிவிடப் போகிறது. அடுத்த கணம் என்னை வீசி எறியப் போகிறது. எத்தனை தூரத்தில் போய் விழுவேனோ தெரியவில்லை. ஆனால் விழும்போது எனக்கு பிரஜை இராது, அதற்குள் உயிர் போய்விடும். வானதி இப்போது யானையின் மத்தகத்துக்கு மேலே போய்விட்டாள். கண்களை மூடிக்கொண்டாள். யானை தன் துதிக்கையை சுழற்றியது. வானதியை விசிறி எறிவதற்கு சித்தமாயிற்று. அந்த சமயத்தில் கடவுள் அருளால் வானதி தன் சுய நினைவு இழந்துவிட்டாள். நம் கதாநாயகிகளில் ஒருத்தியான வானதி அடிக்கடி நினைவு இழக்கும் வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறாள் அல்லவா? இந்த ஒரு தடவை மட்டும் நேயர்கள் அதை பொறுக்கும்படி வேண்டுகிறோம். ஏனென்றால் அவளுடைய நோய் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது. வானதிக்கு நினைவு சிறிது வந்தபோது முதலில் அவள் ஊசலாடுவது போல தோன்றியது. பின்னர் அவள் தான் வானவெளியில் பிரயாணம் செய்து கொண்டிருப்பதாக எண்ணினாள். ரிம் ரிம் ஜிம் ஜிம் என்று மழை தூறலின் சத்தம் கேட்டது. குளிர்ந்த காற்று குப் குப் என்று உடம்பின் மீது வீசிற்று. அதனால் தேகம் செழித்தது. சரி சரி, மேகமண்டலங்களின் வழியாக வானுலகிற்கு போய்க் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணினாள். சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது. இடையிடையே மின்னல் வெளிச்சம் பளிச்சிட்டு மறைந்தது. முதன் மந்திரி கடைசியாக கஜேந்திர மோட்சத்தை பற்றி கூறியதும் யானை அதன் துதிக்கையினால் தன்னை சுற்றி வளைத்து தூக்கியதும் லேசாக நினைவு வந்தன. முதன் மந்திரி அனிருத்தர் கூறியபடியே நடந்துவிட்டது. மண்ணுலகில் என் ஆயுள் முடிந்து இப்போது மோட்சத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். மோட்ச உலகில் தேவர்களையும் தேவிகளையும் பார்ப்பேன். ஆனால் எல்லா தேவர்களிலும் என் மனத்துக்குகந்த தெய்வமாகிய அவரை அங்கே நான் பார்க்க முடியாது. மனத்துக்கு இன்பமில்லாத அத்தகைய மோட்ச உலகத்துக்குப் போவதில் என்ன பயன்?
2: அடடே, இது என்ன ஊசலாட்டம்! உடம்பை இப்படி தூக்கி தூக்கி போடுகிறதே! ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் மெத்தென்று சுகமாயிருக்கிறது. தாயின் மடியைப் போல இருக்கிறது. ஏன், தாயைக் காட்டிலும் என்னிடம் பிரியம் வாய்ந்த இளைய பிராட்டியின் மடியையும் போல இருக்கிறது. ஆ, குந்தவி தேவி இப்போது பழையாறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ? என்னை பற்றி செய்தி அவருக்கு இதற்குள் எட்டியிருக்குமோ?
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: மனம் மிக மிக நுட்பமானது, விசித்திரமானது. காரணம், மனத்தை மனத்தால் மட்டுமே ஆராய முடியும். அதனால தான் உளவியல் எதையும் அறுதியிட்டு சொல்வதில்லை. பொதுவாக குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி ஆளுமை பிளவு என்கிற கோட்டத்தை உருவாக்கி அந்த அதிர்ச்சியின் தாக்கத்திலிருந்து மனத்துக்கு பாதுகாப்பு அளிக்குதான். ஆனால் வானதியை பொறுத்தவரை ஒரு வகை மனப்பிறழ்வை பார்த்துக்கிட்டு வரும். இந்த பிறழ்வு தற்கொலைக்கு கூட தூண்டும்னு சொல்லப்படுது. வானதி அந்த எல்லை வரை போனதையும்

0: பார்த்தோம். இப்போ எந்த ஊருக்கும் போக விரும்பலை, இந்த உலகத்தை விட்டே போக விரும்புகிறேன் என்ன வெறி கொண்டு பேசினவளை குற்றஞ்சாட்டி அதிர்ச்சி வைத்தியம் பண்ணிட்டார் அனிருத்தர். அன்னைக்கு நமனை அஞ்சோம்னு அப்பர் காட்டின வீரத்தை இன்னைக்கு இவளிடம் காணுகிறோம். நேயர்களே, கதை ஓட்டத்துக்கு இடையில இடம்பெறுகிற பெயர்கள், அரிய தொடர்கள், செய்திகள் இதையெல்லாம் சற்று விரிவாக பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா. இந்த பகுதியில் அன்றில் பறவை காதலுக்கு சிறந்த இலக்கணமாக திகழும் இதை கிரௌஞ்ச பக்ஷின்னு குறிப்பிடுது ஒன்று. துணையுடன் சேர்ந்தே வாழும், பிரிய நேரிட்டா உயிர் வாழாது. மந்திரும் பெண்ணை மடல் சேர் அன்றில் நன்று அறை கொன்றனர் அவர் என கலங்கிய என் துயர் அறிந்தனை நரறியோ. எம்போல இன்துணை பிரிந்தாரை உடையோ நீ கலித்தொகையின் நெய்தல் திணைப்பாடல். அன்றில் பறவையே, தன் துணையை பிரிந்தவர்கள் படும் துன்பம் இதுவென்று உணர்ந்து என்னைப் போலவே நீயும் உன் துணையை பிரிஞ்சு வருந்தி அழுகிறாயோ. அடுத்து அண்ட கட்டாகங்கள், அண்டம் பற்றிய கற்பனையின் அடிப்படையில் உருவான தொடர். அண்டகோளத்தின் ஓடு அல்லது இந்த பூமி உருண்டையின் ஓடுன்னு கொள்ளலாம். கஜேந்திர மோக்ஷம் அனைவரும் அறிந்த புராண வரலாறு. மூலமே என்ற கரிமுன் வந்திடர் தொலைத்து நீலமேகம் போல் நின்றான் பிள்ளை பெருமாள் ஐயங்காரின் அருமையான சொல்லோவியம். குழந்தைக்கு மேற்கே 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கபிஸ்தலம் கஜேந்திர மோக்ஷத்துடன் தொடர்புடையது. சிறப்பு பெயர் கண்ணன் கவித்தலம். நல்லது. சுரர், அசுரர், அரக்கர் இவர்களுக்கு இடையில உள்ள நுட்பமான வேறுபாடுகளை பார்க்கலாம். சுரர் தேவர்கள், அசுரர் குணத்தில் தேவர்களுக்கு மாறுபட்டவங்க, அரக்கர் ராட்சசர் மனிதர்களுக்கு தீங்கு செய்பவர்கள். இந்த மூவருமே முக்குணங்களை சித்திரிப்பதாக கொள்ளணும். தேவர் சத்துவகுணமும் அசுரர் ரஜோகுணமும் அரக்கர் தமோ குணமும் கொண்டவர்கள். அதாவது ஒருத்தரிடமே இந்த 3 குணங்களும் வெவ்வேறு விகிதத்தில் இருக்கும் என்பதுதான் இதனுடைய உட்பொருள். மத்தகம் மஸ்தகம் யானையின் புடைத்த நெற்றி பகுதி வானதிக்கு வியப்பா இருக்குது போல. அன்னைக்கு பொம்மை முதல்ல இது பொம்மை யானையோ.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர் சென்னை ஆகாஷவாணி நம்பர் 4 காமராஜர் சாலை சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?
3: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள்.
4: இரவின் அமைதியில்
5: இதயம் எழுதும்
4: இசை கவிதை
5: என் இனிய
4: பொன் நிலாவே.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. என் இனிய பொன் நிலாவை நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக நம்ம காற்றலையில் தவழ காத்துட்ருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக நீங்கள் கேட்கலாம், 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து கனா காணும் காலங்கள் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மதுமிதா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசைமீட்டிய பாடல். இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என் இனிய பொண்ணுலாவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:22 ஆகிட்டுருக்கு. இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்ற முழுமையான கொண்டாட்டம் என் இனிய பொண்ணுலாவே நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அவன் இவன் திரைப்படத்திலேருந்து ராசா தீ தீ தீ அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ஸோ தீ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாடலை கேட்கலாம். ஹரிச்சரன் அவர்களுடைய குரலில், கவிஞர் ராமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைத்த பாடல். இந்த பாடலை கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

விவத் பாரதி தமிழ் ஃபேமனா 2.3 கேட்டுட்ருக்கீங்க. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக இசைந்துட்டுருக்கக்கூடிய நேரம் சரியாக 9:29. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கு. எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு தான். ஸோ இந்த பாட்டு வந்து கேட்கும் பொழுதுலாம் ரொம்ப வியப்பாக இருக்கும். ஏன்னா இந்த பாட்டினுடைய முதல் வரியை யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு பேருக்கும் நடுவில் காமனாக ஒரு விஷயம் பிடிச்சி போகும்னா அது எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் ரொம்ப எளிமையான ஆனால் அபூர்வமான ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு பேருக்கும் சேர்ந்தா மாதிரி ஒரு பாடல் பிடிச்சி போயிடுறது தான். பெரும்பாலும் நண்பர்கள் எங்கேயாவது பயணம் பண்ணும்பொழுது நம்ம ரெண்டு பேருக்கு பிடிச்ச ஒரு பாட்டு போட்டு நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம மறந்து அந்த பாட்டை ரசித்து அது கூடவே பாடிட்டு இருப்போம். நம்ம ரெண்டு பேருடைய குரல் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா கவலைப்பட மாட்டோம். ஸோ எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே அப்படின்ற ஒரு வரியை எப்படி தான் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு அந்த பாட்டை கேட்கும்பொழுதுலாம் எனக்கு வியப்பாக இருக்கும். ஸோ இளையராஜா அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல், கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, ஸ்ரேயா கோஷல் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. ஏன் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் என்ன அப்படின்னு அதை கேட்கறதுக்காக நீங்கள் எல்லாருமே அவ்வளோ காத்துட்ருக்கக்கூடிய நேரம் சரியாக 9:36. நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக அப்படியே காற்றலைகளில் தவழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாபநாசன் திரைப்படத்திலிருந்து ஏயா என் கோட்டிக்காரா அப்படின்ற ஒரு பாட்டு தான் கேட்டு மகிழ போகிறோம். இந்த பாட்டினுடைய தொடக்கம் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு அழகான ஒரு வட்டார வழக்கில் அமைந்த ஒரு பாடல். ஸோ இந்த அப்படியே ஒரு மெல்லிசையோடு பாடும்பொழுது நமக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜிப்ரான் அவர்களுடைய இசையில் சுந்தர் நாராயணன் மற்றும் மாளவிகா அனில்குமார் அவர்கள் இணைந்து பாடிய பாடல், கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கிரேட்டர் ஏன் நேரம் சரியாக 9:47 நிமிடம் ஆகிட்டுருக்கு. என்னைய பொன்னிலாவே நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கு. எங்கேயோ பார்த்த மயக்கம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக உதித் நாராயணன் அவர்கள் பாடிய பாடல். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையமைப்பில் கவிஞர் நாமத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் இடம்பெற்ற பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:53 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக கேட்கலாம் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து நெஞ்சோடு கலந்திடு அப்படின்ற பாடல். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் அமைந்த பாடலை கேட்கலாம். ஸோ எண்ணினிய பொன்னிலாவே நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக இந்த பாடல் உங்களுக்காக வலம் வர காத்துட்ருக்கு. கேளுங்க. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் சரியாக 10:01 ஆயிட்டிருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க விரும்பும் பாடல் இடம்பெறணும்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுங்க, 9444001023, அதாவது 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் ஒரே ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய ஊரினுடைய பெயரை டைப் பண்ணி நீங்கள் கேட்க விரும்பும் பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயரை டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா இன்னைக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய பாடல் உங்களுடைய பாடலாக கூட இருக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலம்பூர் பகுதியிலிருந்து உமா அவர்கள் கேட்டிருக்காருங்க.

0: உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படின்ற பாடல் வேணும்னு கேட்டிருக்காரு. அந்த பாடலை கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் இணைந்து பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498648 0442498648
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 10:08 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் பகுதியிலிருந்து ரமணன் அவர்கள் கேட்டிருக்காரு. வருது வருது இளங்காற்று அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் பிரம்மன் திரைப்படத்திலிருந்து வேணும்னு எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடல். வாலியவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்கள் இசைமீட்டிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:15 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்தவேலி பகுதியிலிருந்து மகேஸ்வரி அவர்கள் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு பாடல் திருடா திருடா திரைப்படத்திலிருந்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுத, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைக்க, அனுபமா மற்றும் சுரேஷ் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்னடா தங்கம்,
1: சீக்கிரமாச்சு.
0: எடுத்துருவோம்.

0: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான். வந்துட்டு இருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
1: பாதுகாப்பான
2: பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.

விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துமாரி அவர்கள் குறுக்குப்பேட்டையிலிருந்து கேட்டிருக்காங்க. அவலூர் தொடர்கதை திரைப்படத்திலிருந்து கடவுள் அமைத்து வைத்த மேடை அப்படின்ற பாடல் வேணும்னு சொல்லிட்டு அந்த பாடல் கேட்கலாம். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில், கண்ணதாசன் அவர்கள் வரிகள் எழுத, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சாய்பாபா சதன் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கரைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 10:31 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சேதுபதி திரைப்படத்திலிருந்து கொஞ்சி பேசிட வேண்டாம் அப்படின்ற பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கத்திலிருந்து ஸ்ரீதேவி அவர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் நாமுத்துக்குமார் அவனுடைய வரிகளில் நிவாஸ் கே பிரசன்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளங்கோ அவர்கள் பெரும்பாக்கத்திலிருந்து கேட்டிருக்காரு. வா வா என் தேவதையே அப்படின்ற பாடல் அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுத, வித்யாசாகர் அவர்கள் இசையமைக்க, மதுபாலகிருஷ்ணன் பாடிய பாடல். இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:41 நிமிடம் ஆகிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் பகுதியிலிருந்து கார்த்திக் சரண் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து மின்னல்கள் கூத்தாடும் அப்படின்ற பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில் கார்த்திக் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் இணைந்து பாடிய பாடல், கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஜில்லுனொரு காதல் திரைப்படத்திலிருந்து முன்பே வா என் அன்பே வா அப்படின்ற பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியிலிருந்து மதுமிதா அவர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் கந்தன் மற்றும் பிரீத்தி அவர்கள் மயிலாப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் என்ற பாடல் மன்மதன் திரைப்படத்திலிருந்து. ஸோ அந்த பாடலை கேட்கலாம். கே கே அவர்களுடைய குரலில், யுவன் சங்கர் ராஜா அவருடைய செயலில், கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல். இந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்களில் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக காதல் மன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், பரத்வாஜ் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து சொர்ணலதா அவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:13 ஆகிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் கண்ணெதிரை தோன்றினால் திரைப்படத்திலிருந்து ஹரிணி அவங்களுடைய குரலில் வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலில், நந்தலாலா அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:24 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னுடன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். தேவா அவர்களுடைய இசையில் உன்னிகிருஷ்ணன், சுவர்ணலதா இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஹரிஹரன், சித்ரா இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல். இதோ

மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், அமிர்தா இவங்களுடைய வாய்ஸில், வாலி வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:44 ஆயிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதுவும்.

11:54 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் கடைசியாக நிலவி வா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ஹரிஹரன் சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில கேட்டோம். 11:55 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக கொண்டாட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மரகதமணி சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், காளிதாஸ் அவர்களுடைய வரிகளில், மரகதமணி அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழு

0: என்னென்னமோ சொல்ல கூடிக்கிறார். அரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.
1: One, two, three, four, five, six, seven, eight.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதன கேசு சதனா
0: சும்ப வெலாசு.

காதல் மேலே ஆணையிட்டு கையேந்தினேன். பெண்ணை பெத்த பெரியோரே என்னை பாருங்க, காதல் பித்தனாகி போன மச்சான்.

நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க. லைலா

தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா

Kill

0: நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்னப்பா?

0: ஆத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வாள்?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வே?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்கும் மேலே
0: பல்ல உடைப்பேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

ஒட்டவே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

மதுர வீரன் தானே, அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசில் பறக்கும் தானே, என் பேரன் அடி மதுர வீரன் தானே.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று போந்துவாக்கம் பிடி பலராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி என் விஜயகுமார் அவர்கள் தவில். கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் போந்துவாக்கம் பிடி பலராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வடபழனி என் விஜயகுமார் அவர்கள் தவில்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

நேரம் 5:12. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.